நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ரேவண மாதம் 3ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 25ஆம் தேதி இன்று சனிக்கிழமை மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒளிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நாளொரு குரல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பாவின் பொருள், தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். ஆம் நேர்களே, தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். செய்நெறி போதாரின் கூற்றல்லவா இது. 151வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு. வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற் படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும் பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அவசர கால முன்னெச்சரிக்கை. நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடைகளின் தொகுப்பு கேட்கலாம். 12

0: 15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூர் சமந்த ஓடுவார் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவர் ஏ மோகன் ராம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த். 5:00 இளைய பாரதம் நேரலை நிகழ்ச்சி, நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் தாலுக்கா ராஜேந்திர சோழகம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 8:15 வரையிலும், பின்னர் 8:30 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. இன்று 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 10:00 வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 வரை அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி பூனே நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலைக்கு, 11:10 முதன்மேலை வரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழர் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மேலை வரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டோம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 8:30 to 8:45 வரை காமன்வெல்த் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 7:45 to 8:00 வரை வணக்கம் மக்களை, 8:02 to 8:30 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின், 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பார் மறைந்த தென்கொச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இணையவழி நேயர் விருப்பம், 12:00 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 2:00 to 11:30 வரை, 11:47 to 12:00 வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்புடி சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து, 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஆயுஸ் நேகிதிய தொலைபேசி வழி மகளிர் விருப்பம், 2:15 காணத்தை வென்ற கானங்கள், பிற்பகல் 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா, 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 to 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ், 6:20 to 7:00 வரையிலும், பின்னர் 7:02 to 7:15 வரையிலும், 7:25 to 8:00 வரையிலும் மனமிருமதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். केंद्रीय मंत्रिमंडल ने पेपर लीक और परीक्षा में गड़बड़ी के मामलों में फास्ट ट्रैक अदालत बनाने और सख्त सजा के लिए एक मसौदा विधेयक को मंजूरी दी है। प्रधानमंत्री नरेंद्र मोदी की अध्यक्षता में संसद भवन परिसर में मंत्रिमंडल की बैठक में इस मसौदे को स्वीकृति दी गई। ये विधेयक अगले सप्ताह संसद में पेश किया जा सकता है। प्रधानमंत्री ने बृहस्पतिवार को

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ள

0: மனம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

பக்தி பாக்கள் புதிதாக பிறக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தொடக்கமாக இறை நாமங்களோடு ஆன்மீக காற்றில் இணையும் இது தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ் சௌமியா பாடிய பாடல்.

ஆசைகள் பல பெற்றும் பாடல் வழி ராசியின் கிரக நாயகனோடு இந்த நாளில் பொருத்தமாக ஒழித்த பாடல் அது. அடுத்ததாக வசந்தா குரலில்

தேவதூதனான கர்த்தரின் நாமங்கள் ஒலித்தது. பாடல் வழி நேரம் 6:25:45. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாகூர் ஈஎம் அனிஃபா பாடிய பாடல்.

ஹனுமனின் பக்தி ராம கீர்த்தனையில் நல்ல பாதையை தந்த இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி செய்தி செய்திகள். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் செடல் மகோற்சவ விழாவில் இன்றிரவு மஞ்சள் நீராட்டு அம்மன் வீதி உலா. புதுச்சேரி வெள்ளியனூர் வி மணவெளி அருள்மிகு பூரணி பொற்கலை உடனுரை ஐயனாரப்பன் ஆலய சப்த கன்னிகள் ஸ்ரீ கங்கை விநாயகர் கங்கையம்மன் ஆலயங்கள் கூடிய அருள்மிகு செல்வமுத்துமாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், 7 மணி அம்மன் அலங்கார வீதி உலா. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மூலக்குளம் சாலை தெருவில் உள்ள செல்வ விநாயகர் முத்துமாரியம்மன் 23ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவத்தில் இன்று காலை 7 மணிக்கு அருள்மிகு முத்து மாரியம்மனுக்கு மஞ்சள் நீர் நீதி திருவீதி உலா. பகல் 12 மணிக்கு துவாஜா அவரோகணம் காப்பு கலைத்தல். சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது arpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 9ஆம் நாள் சனிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்தே பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்ட்ல நான் கூப்பிடுறதே கவனிக்காம போறாரு. கருத்தமுத்தே
1: யாரு? காத்தமுத்தா இருப்பா இருப்பா இருப்பா, அங்கேயே குஞ்சு நீரா, இதோ சைக்கிள் நிறுத்திட்டு வரேன். என்ன காத்தமுத்த, ஆலமரத்து கீழே உட்காந்துக்கிறா, ஏதாவது சாமியார் ஆக போறியா?
0: கருத்தமுத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் அப்படியே கலப்பா இருந்ததுன்னு உட்காந்துருந்தேன். இப்பதான் காலையிலேயே வயலுக்கு கொஞ்சம் நல்ல மேலுரம்லாம் போட்டு வந்தேன். சரி சரி, நீ என்னமோ வெள்ளரிக்காய் பாட்டு பாடிட்டு வந்த.
1: காத்தமுத்தா டவுனுக்கு போனா அப்படியே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது மாமனார் அரை கிலோ வெள்ளரிக்காய் வாங்கினார் சொன்னார், அப்படியே வாங்கிட்டு வந்தா அப்படியே பாட்டா வந்தது, அப்படியே பாடிட்டு வரேன்பா சைக்கிள்ல.
0: பரவாயில்லையே, உன் மாமனார் கரெக்டாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்று நீ என்ன சொன்ன, மாமனாருக்கு மூட்டெல்லாம் வலிக்குதான், சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொன்னாருன்னு சொன்ன இல்லையா?
1: ஆமாம்.
0: இதுக்கு வெள்ளரிக்காய் அருமையான ஒரு மருந்துப்பா.
1: அப்படியா?
0: ஆமாம்ப்பா, இது தெரிஞ்சு தான் உன் மாமனாரும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு.
1: இவ்வளோ நாளாக என்ன வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னதே இல்லை அவரா? இப்போ மட்டும் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னது, நீ சொல்லதான் எனக்கு புரியுது.
0: இந்த வெள்ளரிக்காயில் சிலிக்கான்னு ஒன்று இருக்குது, மூட்டு தசைகளுக்கு வலு அளிக்குது அது.
1: ஓஹோ.
0: வைட்டமின் ஏ, பி சிக்ஸ், வைட்டமின் சி, அப்புறம் போலேட், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இதெல்லாம் யூரிக் அமில அளவை குறைக்கிற ஒரு விஷயங்களாம்.
1: ஓஹோ.
0: மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் இதனால் கிடைக்குதான்ப்பா. அதனால் வெள்ளரி பிஞ்சு இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா.
1: ஓஹோ. அது முத்தா, இந்த மூட்டு வலி பிரச்சனை தீர்றதுக்காக தான் வெள்ளரிக்காய் வாங்கினு சொல்லியிருப்பாரோ?
0: இருக்கலாம் இருக்கலாம்ப்பா. வெள்ளரிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சியை தருது, அதனால பொதுவா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு காய்
1: தான்.
0: அதை பயிர் பண்ணி நம்ம நல்ல லாபம் அடையலாம். ஏன்னா எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு காய்கறி பயிர் இந்த வெள்ளரிக்காய்ப்பா.
1: ஆமாம், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும் பாது.
0: ஆமாம்ப்பா, நீ சாகுபடி செய்யணும் நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நீ செய்யவே மாட்டேங்கிற.
1: ஆமாங்க அந்த முத்த, நீ சொல்லதான் எனக்கு யோசனை வருது, ஏன் நம்ம வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யக்கூடாதுன்னு தோணுதுப்பா. காத்தமுத்தா, என் மண் வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யறதுக்கான மண்ணா?
0: ஏப்பா, உன்னுடைய அந்த புஞ்ச நிலம் இருக்குல்ல, கடல் காடு, அதில் தான் பம்பு செட்டும் வச்சிருக்கிற.
1: ஆமாம்,
0: தாராளமாக நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: ஓ, அந்த ஏரிக்கார ஓரமாக இருக்குது அது இல்லையா?
0: ஆமாம்ப்பா, அந்த மணல் கலந்த அந்த வண்டல் மண்ணாக இருக்குதுல்ல.
1: ஆமாம் ஆமாம்,
0: இதெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற மண்.
1: ஓஹோ.
0: மிதமான வெப்பம், காட்டில் கொஞ்சம் ஈரப்பம் தான் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெள்ளரிக்காய் சாகுபடி நல்லா வரும்ப்பா.
1: ஓ, சரி சரி சரி.
0: ம்,
1: அப்போ அந்த மண்ணிலே நான் வெள்ளரிக்காய் பயிரிடுறேன்.
0: தாராளமாக பயிரிடலாம்ப்பா.
1: ஏங்க அது முத்தா, இந்த வெள்ளரிக்காய் பயிரிடுவதற்கான அந்த ஏற்ற பருவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாம், இன்னும் பல செய்திகளையும் சொல்ல.
0: ஒன்றும் இல்லைப்பா, அந்த கோடை காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பயிர் செய்யணும்னா இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்துலேயே நம்ம பயிர் செய்யணும். இல்லை மழைக்காலத்தப்ப நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்தில் நம்ம பயிர் செய்யணும். இந்த மாதிரி பயிர் செய்கிற போது நம்ம அந்த நிலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், வடிகால் வசதி ரொம்ப இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா. சரியா?
1: சரி. காதமுத்த, நிலத்தை எப்படி தயார் பண்ணுறது, பயிரிடுவதற்கான விதை எவ்வளோ தேவைப்படும், எப்படியெல்லாம் பயிர் செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லு.
0: விதைகளை வந்து நம்ம நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை குறுக்கு நெடுக்க நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா உழவு செஞ்சணும்ப்பா. 8x8 இடைவெளி கொடுத்து நீளம் அகலம் ஆழம் இதெல்லாம் 1 இருக்கிற வகையில் குழி எடுக்கணும். ஏக்கருக்கு 550 to 600 குழிகள் இது மாதிரி நம்ம எடுக்கணும்ப்பா. ஒவ்வொரு குழிக்கும் 2 kg எரு போட்டு மேல் மண்ணை அப்படியே மூடி விட்டுணும். அப்புறம் வந்து நம்ம இந்த விதைகளை என்ன செய்யணும், வடித்த 6 அரிசி கஞ்சி இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதில் 100 g அசோஸ் பயிரிடலாம், 100 g ட்ரைகோடெர்மா விரிடி, இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டு
1: சரி
0: விதைகளை இந்த கரைசலில் 10 min அப்படியே ஊற வைக்கணும். அப்புறம் விதை நேர்த்தி அதை எடுத்து 1.5 hours நிழலில் உலர்த்தி குழிக்கு 5 இந்த விகிதத்தில் நம்ம நடவு செய்யணும்ப்பா.
1: கதை முத்தா, ஒரு நாளைக்கு தண்ணி எவ்வளோ பாய்ச்சணும், அந்த நீர் நிர்வாகத்தை பற்றி சொல்லலாம்.
0: விதைகள் விதைச்ச 3 நம்ம உயிர் தண்ணி விடணும், நல்லா முளைச்ச பிறகு 1 அப்புறம் வாரம் 1 வாய்க்கால் வழியாகவே நம்ம தண்ணி பாய்ச்சலாம். ஏக்கருக்கு 10 L ஜீவாமிருத கரைசலை தண்ணியோடு நம்ம கலந்து விட்டோம்னா வளர்ச்சி அமோகமாக இருக்கும்ப்பா.
1: ஓஹோ, பார்த்து முத்த, வெள்ளரி பயிரிடுறதுல மேல் உரம் என்ன போடலாம், காய் அதிகமாக காக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம்?
0: விதைச்ச 30வது நாளில் நல்லா மண்ணை கொத்தி விட்டு ஒரு 50 கிராம் யூரியாவை ஒவ்வொரு குழிக்கும் நம்ம இட்டு நீர் பாசணும்.
1: சரி,
0: 30வது நாள்லேருந்து தொடர்ந்து

0: விட்டோம்னா வளர்ச்சி அமோகமா இருக்கும்பா.
1: ஓஹோ, காத்து முத்த, வெள்ளரி பயிரிடுறதுல மேல் உரம் என்ன போடலாம், காய் அதிகமா காக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம்?
0: விதைச்ச 30வது நாள்ல நல்லா மண்ணை கொத்தி விட்டு ஒரு 50 கிராம் யூரியாவை ஒவ்வொரு குழிக்கும் நம்ம இட்டு நீர் பாசணும்.
1: சரி,
0: 30வது நாள்ல இருந்து தொடர்ந்து 10 நாள் இடைவெளியில 10 லிட்டர் டேங்குக்கு 1/2 லிட்டர் பஞ்சகாவியா இதை கலந்து தெளிச்சோம்னாவும் நல்லா செடி வளர்ச்சி இருக்கும்பா. ஒன்று யூரியாவை போடணும், அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியாவை பயன்படுத்தணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட நல்ல காய்ப்பு இருக்கும்.
1: சரி,
0: அப்புறம் பெண்பூ அதிகரித்து நல்ல விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கி ஒன்று இருக்குது, எத்திரல் அப்படின்னு. அதை வாங்கி ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 2.5 மில்லி அந்த அளவில் கலந்து 15ஆம் நாள்லேருந்து வாரம் ஒரு முறை 4 முறை தெளிக்கணும்பா. அதாவது ஒரு மாதத்துக்கு தெளிக்கணும். அந்த மாதிரி தெளித்தோம்னா நல்ல பெண் பூக்கள் எல்லாம் காயாகி நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும்பா.
1: களை எடுக்கிறத அப்புறம் பயிர் பாதுகாப்பை முக்கியமாக அந்த அறுவடை இது சம்பந்தமாக சொல்லுங்க. அந்த முத
0: ஒன்றும் இல்லைப்பா, 20-25 நாள் கழித்த பிறகு நாம் களை எடுக்கணும். களை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு தடவை கூட எடுத்துக்கிறது நல்லதுப்பா. பழ ஈக்கள் அப்புறம் வண்டுகளுடைய தாக்குதல் வர வாய்ப்பு இருக்குது. மாலத்தியான் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அந்த அளவில் நம்ம கலந்து தெளிக்கணும்பா. இது போக சாம்பல் நோய் வர மாதிரி தென்பட்டுச்சுன்னா கார்பன் டைசீம் 0.1% இதை நம்ம தெளிக்கலாம்.
1: சரி,
0: விதைச்ச 45வது நாளில் அது வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிடும், நம்ம அறுவடையை தொடங்கலாம். 8-10 முறை அறுவடை செய்யலாம்பா.
1: ஓஹோ,
0: அதாவது ஒரு ஹெக்டருக்கு 90 நாளில் இந்த மாதிரி வந்து 8 முதல் 10 டன் வரைக்கும் அந்த பிஞ்சி காய்கள் கிடைக்கும்பா. அதை நம்ம விற்பனை பண்ணி நல்லா லாபம் அடையலாம்.
1: சரி,
0: வெள்ளரியை எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நம்மளை மாதிரி விவசாயிகளுக்கு வெள்ளரி சாகுபடி செஞ்சு நல்லா லாபம் அடையிறதுக்கு அது வழிவகுக்கும்.
1: கரெக்டாக சொன்ன காத்த முத்த, நானும் நாளையிலேருந்து இந்த வெள்ளரி பயிரிட்டதில் முழு கவனம் செலுத்திய நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறமா அதிக மகசூலோடு.
0: நீ முதல்ல வாங்கிட்டு வந்த வெள்ளரிக்காயை எடுத்துகிட்டு போய் உன் மாமனாருக்கு சாப்பிட்றது கூடு.
1: சரி சரி,
0: நீ பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம். வேறு என்ன செய்யலான்னு ஐடியா உனக்கு?
1: காத்த முத்த, ஆலமரத்து கீழே உட்காந்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதா? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புப்பா.
0: நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு இங்கே உட்காந்துருந்தேன், இப்போதான் உன்ட்ட பேசுனதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு.
1: சரி சரி,
0: சைக்கிளில் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்ப்பா.
1: ஆ சரி காத்து முத்த, எங்கள்
0: வீட்டில் விட்டுட்டு அப்படியே போயிடுப்பா.
1: ஆ சரி சரி, உட்கார் சைக்கிளில் உட்காருப்பா.
0: சரிப்பா சரிப்பா, சைக்கிளை ஓட்டு.
1: ஆ
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம்

0: தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம்

0: அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
3: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
1: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:55:28.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
6: சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சியினை கேட்கலாம்.
5: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
7: பெரும்பாலான பறவைகள் அவை வாழும் சூழலையொத்த நிறங்களை பெற்றிருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் பிற இறைக்கொல்லி விலங்குகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். மேலும் அவை தரையில் முட்டையிட்டு அதன் மேல் உட்கார்ந்து அடைகாக்கும் போது பிறரால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. சில பறவைகளின் இறக்கைகள் அல்லது வாளில் பளிச்சென தெரியுமாறு பட்டைகள் இருக்கும். அப்பட்டைகள் தன்னை தொடர்ந்து வரும் தன் இனத்தை சேர்ந்த பிற பறவைகளுக்கு சமிஞ்சை காட்டுகின்றன. மேலும் இனப்பெருக்க காலங்களில் சில பறவைகளுக்கு தோன்றும் தூவிகள் கொண்டைகள் போன்றன உரிய இணையை தேர்ந்தெடுக்கவும் அடையாளம் காணவும் உதவுகின்றன. பறவைகள் வாழும் இடங்களை பொறுத்து அவற்றின் உடலில் இருக்கும் இறகுகளின் எண்ணிக்கையும் மாறுபடுகின்றன. குளிர் பிரதேசங்களில் வாழும் பறவைகள் தங்களை குளிரிலிருந்து காத்துக்கொள்ள அதிக எண்ணிக்கையில் இறகுகளை கொண்டிருக்கின்றன. மாறாக வெப்பம் மிகுந்த இடங்களில் வாழும் பறவைகளுக்கு குறைவான இறகுகளே இருக்கின்றன. மனிதர்களின் வளர்ந்த தலைமுடி உதிர்வது போல் பறவைகளின் இறகுகளும் முழு வளர்ச்சி அடைந்த பின் உதிர்கின்றன. அந்த இடத்தில் வேறொரு இறகு வளர்ந்து இருக்கும். இறகுகள் உதிர்வதும் வளர்வதும் ஒரு சுழற்சி போல பறவைகளின் வாழ்வில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிகழ்வாக இருக்கிறது. பறவைகளின் முதிர்ந்த இறகுகள் தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருப்பதன் காரணமாக அத்தகைய இறகுகள் மண்ணில் விழுந்து மெதுவாக மண்ணோடு மண்ணாக மக்கத் தொடங்கும் போது அவை மண்ணுக்கு நைட்ரஜன், அமினோ அமிலங்கள், கந்தகம், கரிமம் ஆகியவற்றை அளிக்கின்றன. இவை ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உரமாக மாறி மண்ணை வளப்படுத்துகின்றன. மேலும் பறவைகள் செடிகளில் உராயும் போது சில விதைகள் அவற்றின் இறகுகளில் ஒட்டிக்கொள்கின்றன. இவை விதை பரவுதலுக்கு காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் பிற பறவைகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் கூடுகள் கட்டுவதற்கு முக்கிய பொருளாக இருப்பது இறகுகளே. அடுத்த முறை ஏதேனும் பறவை இறகை கண்டால் அதை எடுக்காதீர்கள். அது இந்த சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மயில் முதலிய வனப்பறவைகளின் இறகுகளை வைத்திருப்பது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி குற்றம் என்பதை உணருங்கள்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சமூகியல் தத்துவமே உன்னத வாழ்க்கைக்கான உயரிய குறிக்கோள். ஆம் நேயர்களே, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த சமூகியல் தத்துவமே உன்னத வாழ்க்கைக்கான உயரிய குறிக்கோள். டாக்டர் B.R. அம்பேத்கரின் சிந்தனை இது.

மனதில் விதைக்கும் ஒவ்வொரு விதைகளும் நல்ல விடியலுக்கான நிழல் தரும் மரங்கள் போல நாளையும் இதே நேரம் மரளும் சிந்தனை துணிகளோடு.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள். நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நினைவலைகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னோட கூட பேச போறது மிஸ்டர் ஜெயக்குமார். வணக்கம்.
2: உங்க பேரை முதல்ல சொல்லலாமே.
3: ஜெயக்குமார்.
2: PM அப்படின்னு போட்டிருக்கீங்களே, அது என்னது? அது
3: எனக்கு சொந்த ஊரு பண்ருட்டி.
2: சரி.
3: எங்க தகப்பனார் பேரு முருகேசன், அதனால PM ஜெயக்குமார்.
2: ஓகே, பண்ருட்டி முருகேசன் ஜெயக்குமார் அப்படிங்களா?
3: ஆமா ஆமா.
2: முதல்ல உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருங்களேன்.
3: எனக்கு விழுப்புரத்துல நான் ஒரு சின்ன வியாபாரி, அரிசி வியாபாரியா இருந்தேன். அதுக்கப்புறம் வயதாக வயதாக பிள்ளைங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு பெற்றுட்டேன்.
2: சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க?
3: நட்புக்கு இலக்கணம் வகுத்த ஒரு நண்பர். வாழ்க்கையில நாம தள்ளாடி தள்ளாடி கீழே விழுந்தும் போது நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நம்மள நிமிர்த்தி தைரியமா இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, மேல ஒருத்தர் இருக்கிறான், எல்லாத்துக்கும் அவனுடைய நாட்டம் தான் நடக்கும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நல்லபடியான முறையில இருக்கணும்னு செம்பூட்டி தைரியம் சொல்லி அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை உள்ள விட்டு நம்மள ஆளாக்கி விட்டவரே அவரு தான்மா.
2: நண்பர் அவருடைய பெயர் என்ன, எங்க உள்ள நண்பர்?
3: அதாவது நாங்க வியாபாரத்துலதான் நாங்க பழகணும். அவர் ஒரு விவசாயி, எங்க கடைக்கு அடிக்கடி அரிசி எடுக்கிறதுக்கு வருவாரு. அப்ப ஏற்பட்ட நட்பு தானம்மா, வேற ஒண்ணும் கிடையாது.
2: அது என்ன வயசு இருக்கும் நட்பு ஆரம்பித்த காலம்?
3: நான் 50 வயசு இருக்கும், அவருக்கு என்னை விட 5 வயசு கூட, 55 வயசு இருக்கும்.
2: சரி, நட்பு ஆரம்பிச்சதே 50 வயசுல தானா?
3: 50 வயசுல தான் நட்பு ஆரம்பிச்சது. வந்து 50 வயசு ஆரம்பிச்சதுனாலும் ஆழமான ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை எங்களுக்குள்ள நாங்க பரிமாறிக்கிட்டோம். எங்களுடைய குடும்ப விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் நான் அவருக்கு உறுதுணையாகவும் எனக்கு அவர் உறுதுணையாகவும் இருந்து நல்ல நல்ல போதனைகள், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நன்மையைத்தான் செய்யணும், நம்மளால மற்றவங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யணும், எந்த சமயத்திலையும் கோபப்படக்கூடாது, வாழ்க்கையில கோபப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க, அதனால எந்த நடந்தாலும் கோபப்படக்கூடாதுன்னு நான் கோபப்பட்ட காலத்துல எல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு எவ்வளவோ நன்மைகளை நல்லபடியான முறையில குடும்ப சூழ்நிலைகள்ல கூட கோபப்படாம இருந்து பாருங்க, நல்லாடியா இருக்கும்னு நம்ம நல்வழிப்படுத்தி திருத்தினவர்மா அவரு. அதனால எல்லா இடங்கள்லயும் நமக்கு ஒரு உறுதுணையாகவும் ஒரு பெரிய சப்போர்ட் சாயகாலாகவும் நமக்கு அவர் இருந்தார். அவரை நினைக்கும் போதெல்லாம் கண்கள்ல நீர் கோசுக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் ரொம்ப அரசு வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைம்மா. அவர் ஒரு கிறிஸ்துவர்தான், தாமஸ் பேர் அவருக்கு. இருந்தாலும் நாங்க அண்ணன் தம்பியா ஒரு பழக்கத்தை ஏற்பட்டு பழகணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நட்பாளி, வேற ஒண்ணும் இல்லைங்க, நல்ல மனிதர். அடுத்தவங்களை நாம சொல்லக்கூடிய சொல்லு குறை சொல்லவே கூடாதுப்பா, எந்த சமயத்திலையும் அடுத்தவங்க மனசு பாதிக்கப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு.

0: நோக்கத்தை கூட அவர் அதிகம் படிக்காதவரா இருந்தாலும் நல்ல சிந்தனைகள் உள்ள நல்ல ஒரு செயல் உள்ள ஒரு மனிதர். வேற ஒன்றும் இல்லை.
1: இது வந்து உங்களை நல்வழிப்படுத்தினாரு கோபப்படாம அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது நினைவுகள் இருக்கு? அவரு இருக்காருங்களா இப்போ?
0: இல்லம்மா, அவரு காலமாயிட்டாரு. ஒரு கட்டத்துல ஒரு எங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்பட இருந்ததுமா, அவர் தலையிட்டு அந்த அந்த பிளவு ஏற்பட்டதுதான் எங்க குடும்பமே சின்னாபின்னம் ஆயிருக்கும். ஆனா அவர் தலையிட்டு கோபப்படாம இருந்து அமைதிப்படுத்தி எங்களை எல்லாரையும் எல்லாருக்கும் நல்ல புத்திமதி சொல்லி அவங்கள அத்தனை பேரையும் எங்களை வந்து சீர்தூக்கி நல்ல விதமான முறையில இருக்கணும், இந்த மாதிரிலாம் கோபப்பட்டீங்கன்னா குடும்பம் குடும்பமா இருக்காதுன்னு சொல்லி நல்வழிப்படுத்துறதுனால எங்க குடும்பம் இன்னைக்கு ஒற்றுமையாகவும் மென்மேலும் வளர்ந்தும் நல்ல விதமான முறையிலும் இன்னைக்கு இருக்குது. அந்த என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நேரம் அவருடைய தலையிட்டால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு என்னுடைய மகள் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை அவர் செஞ்சாரு. எங்க குடும்பத்துக்கு ஒரு விளக்காகவே இருந்தாரு, வழிகாட்டியாகவே இருந்தாரு. அவரை மறக்கிறதுக்கு என்னால முடியல. அவருடைய நினைவலைகள் வந்து அலமோதிட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு மனிதன். அந்த மனிதன் நம்ம இறந்துட்டுமேன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆற்றாமையா இருக்குது. எங்க குடும்பத்தையே ஒரு நல்ல கொண்டு செலுத்தினாருமா. வேற ஒண்ணு இல்லமா.
1: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு இருக்கா?
0: வேற என்னம்மா, இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படின்னா நாலு பேருக்கு நல்லது செய்யணும்மா. அவருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்ல செயலை செய்யணும். ஐயோ நல்ல மனிதன் போயிட்டாரேன்ற ஒரு எண்ணத்தை இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அது மனித வாழ்க்கைக்கு அர்த்தம். அந்த மனித வாழ்க்கைய வந்து புரிஞ்சப்படும். அந்த மனித வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய செயல் நல்ல செயலா இருந்து அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, அதுவே சந்தோஷம். யாருக்கும் எந்த கருதலும் மனசால செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்ல உதவிகள் செஞ்சு அந்த வாழ்க்கை பரிணமிக்கிறத பார்த்தாக்கா அதே போதுமா. அதுக்காக தான் வாழணும். அதான் மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்க்கையுடைய அர்த்தமே அதான்.
1: ரொம்ப சந்தோஷங்க உங்களோட பேசினதுல. உங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது பாடல நீங்க அர்ப்பணிக்கணும் அப்படின்னா என்ன பாடல?
0: இந்த வானொலி இருக்க நான் 10 வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வானொலி அவ்வளவு கடையில இருக்கும்போது கூட வானொலி கேட்டுக்கிட்டேதான் இருப்பேன். அவரும் வாங்கிட்டாருந்தாலும் வானொலி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எல்லாம் எவ்வளவோ பாடல்கள் எனக்கு அவருக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், நம்ம அன்பு மனங்களில் இருக்கின்றான். இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தரவங்க இல்லம்மா, நல்லபடியான முறையில இந்த பாடல் நல்லா இருக்கும். அவ்வளவுதான்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல, சந்தோஷம். அவருக்கு பிடித்த அந்த பாடல், உங்களுக்கும் பிடித்த அந்த பாடல், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களிலே சிரிக்கின்றான். அந்த பாடல் ஒளிபரப்பு செஞ்சிடும். நன்றிங்க. நன்றி,
0: ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி.

நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில்

0: மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நினைவலைகள் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார்.

0: கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமானியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி போலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர்

0: சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைபர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இன்று பெண்களின் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு எலும்பு ஆரோக்கியம் வந்து அவங்களுடைய சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. சோ இளமை காலத்திலே நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவும் உடற்பயிற்சி விளையாடுதல், விளையாடுனா வீடியோ கேம் இல்ல, அவுட்டோர் கேம்ஸ், பிசிக்கல் எக்ஸர்சைஸ் பண்ற விளையாடுதல் ரொம்ப எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். இதை நம்ம சிறு வயதிலே பெண்கள் பெண்களுக்கு இதை ஆரம்பிச்சிடணும். 30 வயது வரை யூஸ்வலா பெண்களுக்கு வந்து எலும்புகள் வலுவாகவே இருக்கும். அதன் பிறகு மெதுவா எலும்போட அடர்த்தி தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். குறிப்பா மாதவிடாய் நின்ற பிறகு மெனோபாஸ், 45 அல்லது 50 வயதுல பெண்களுக்கு மாதவிடாய் நிக்கிற காலம், அந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியட், அதன் பிறகு ஹார்மோன் சேஞ்சஸ், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன்.

0: லெவல்லாம் ரொம்ப மாறும். அப்போ அவங்களுடைய எலும்பு அடர்த்தியும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரங்களில் இந்த இடுப்பில் வலி வருது, மணிக்கட்டில் வலி வருது, ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் வலி வருது, முதுகு தண்டுவடத்தில் வலி வருது, தோள்பட்டையில் வலி வருது, ரொம்ப காமனாக நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம வலிமையாக அவங்களுக்கு வச்சுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஸோ சிறு வயதிலேயே ஊட்டச்சத்தான உணவு, உடற்பயிற்சி, விளையாட்டு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அது அவசியம். தினமும் சூரிய ஒளி, வைட்டமின் டி நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நம்ம கால்சியம் மெட்டபாலிசத்துக்கு வைட்டமின் டி ரொம்ப தேவை. அது நம்ம சூரிய ஒளியில தான் நம்மளுக்கு கிடைக்கும். காலையில ஒரு கால் மணி நேரம், இல்ல மாலையில ஒரு கால் மணி நேரம் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகணும். சூரிய ஒளி நேரடியாக தோல்ல படுற மாதிரி பார்த்துக்கணும். பால், தயிர், கம்பு, கேழ்வரகு, முருங்கைக்கீரை, இதெல்லாம் எளிமையா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். இது ரெகுலரா சாப்பிடும்பொழுது பெண்களுக்கு தேவையான கால்சியம் சத்து நல்லா கிடைக்குது. அதே போல தினமும் உடற்பயிற்சி, ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி, ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியோ அல்லது மிதிவண்டி ஓட்டுதலோ, நீச்சல் பயிற்சியோ, ஏதேனும் ஒரு உடல் பயிற்சிகள் கண்டிப்பாக அவசியம். ஒரே ஒரு ரூம்லயே ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது வந்து ஆரோக்கியம் ஆகாது. ஒரு ஸ்ட்ரெச், லாங் ஸ்ட்ரெச்ல ஒரு கால் மணி நேரம் ஒரே நேர்கோட்டில் ஒரு பீச்ல நடக்கிறதோ, நீளமான அதிக போக்குவரத்து இல்லாத ஒரு சாலை, முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் நிழல்களா இருக்கக்கூடிய சாலையில ஒரு கால் மணி நேரம் நடக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இதய துடிப்பும் ரத்த ஓட்டமும் சீராகும். அதே போல புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தா அது அறவே கூடாது. மது அருந்ததிலும் தவிர்த்துடணும். வீட்டில் வழுக்கி விழாம பாதுகாப்பான ஏற்பாடுகளை வயது முதிர்ந்தவர்களுக்கு செய்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு கழிப்பறைகளை புடிமானம் ஏற்படுற மாதிரி பக்கத்துல ஸ்டாண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 60 வயசு மேல இருக்கிற பெண்களுக்கோ, இல்ல முடியாத 50 வயசு தாண்டின பெண்களுக்கோ அதை பண்ணிக்கணும். அதே போல உடம்பு ரொம்ப வலி வருது, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணா உங்க எலும்பியல் மருத்துவர் அணுகி போன் மினரல் டென்சிட்டி அந்த டெஸ்ட், BMD டெஸ்ட் செஞ்சுக்கலாம். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாப்பது பெண்களுக்கு இளமையிலேருந்தே நம்ம தொடங்கணும். அதை நம்ம தொடர்ந்து நம்ம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை செஞ்சுக்கிட்டே வந்தா கண்டிப்பாக அவங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அவங்க வயதான பிறகு அதனுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிறு ட்ரிவியல் இன்ஜுரின்னு சொல்றோம், அதாவது சின்னதா ஒரு காலில் தடுக்கி விழுந்தா கூட நமக்கு பிராக்சர் ஆயிடும். யாருக்கெல்லாம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக ஏற்பட்ட பெண்களுக்கு, நான் லேசா தான் டாக்டர் தடுக்கினேன், கீழே கூட ஒரு டக்குன்னு ஒரு ஜெர்க் ஆச்சு, டக்குன்னு காலில் பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அது மாதிரி அவங்களுக்கு ஆகுதுன்னா, வேகமான ஒரு ட்விஸ்ட் இன்ஜுரியே அவங்களுக்கு பிராக்சரை உண்டாக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம தெரிஞ்சிருக்கும், எலும்போட அடர்த்தி ரொம்ப குறையிறது. அது போஸ்ட் மெனோபோசல் பீரியட் மதவிட நின்ன பிறகு அதிகமாக அது நடக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்ன உணவு பழக்கங்களையும் சூரிய ஒளியிலையும் உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த போன் மினரல் டென்சிட்டி அதிகமாக்கி எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். எலும்புகள் வலுவாக ஆகும்பொழுது நம்ம தடிக்கு விழுந்தா கூட நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு எலும்பு முறிவு ஏற்படாது. தசைகள் தாங்கிக்கும், தசைகள் தான் அடிபடும், எலும்பு முறிவை நம்ம தவிர்த்தலாம். அதனால பெண்களுக்கு ஆரோக்கியமான எலும்புகளை ரொம்ப அவசியம். அதை நம்ம தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது பெண்கள் ஆரோக்கியமான எலும்புகளோட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு, உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி, மின்னல், மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களையெல்லாம் கேட்டான். தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார். நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான், மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான். குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை, மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்கிறானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுறத மட்டும் கேட்டியாமறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்குறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுவிட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை இது. நேரம் 7:35. நகர் உலா. வாழ்க்கையில் நம்ம தேடும் பல விஷயங்களில் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அறுசுவைகளில் இருக்கக்கூடிய இனிப்பு போன்றது, அதை தான் நம்ம முதல்ல தேர்ந்தெடுப்போம். மகிழ்ச்சி பல வகைகளில் நமக்கு இருந்தாலும் அதில் சில விஷயங்களை குறிப்பாக சொல்லணும்னா பயணங்கள், அதாவது சுற்றுலாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்க முடியும். சந்தோஷத்தினுடைய உச்சமாகவும் கருதப்படும், நம்ம மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அது. இதைவிட சிறந்த மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உச்சத்தில் போகக்கூடிய ஒரு விஷயந்தான் சுற்றுலாக்கள். சரி, இந்த சுற்றுலாக்கள் அப்படின்னும் பொழுது எந்தெந்த இடங்களை பார்க்க தகுதியான இடங்கள், எந்த இடத்துக்கெல்லாம் போனால் என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நீண்ட தொலைதூர ஒரு பயணங்களை நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நகரோலா. இன்றைக்கி அந்த வகையில்

எந்த இடத்துக்கு நம்ம பயணிக்க போகிறோம். சோஜா அப்படின்னு கூடிய சிம்லா மற்றும் குழு மாவட்டங்களை இணைக்கும் சராஜ் பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் தான் அது. மலைத்தொடர் முழுவதுமே பறந்து விரிந்து கிடைக்கும் பசுமை, ஊசியிலை மரங்கள் மற்றும் தேவதாரு மரங்களால் போர்த்தப்பட்ட மலைச்சரிவுகளும் பனி மூடிய சிகரங்களினுடைய அற்புதமான காட்சிகளும் கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு மாயாஜால காட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த சோஜா. இயற்கையே கண்களுக்கு விருந்து இன்றைய நகர் உலாவில்.

0: நேரம் 7:42. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அவசர கால முன்னெச்சரிக்கை. நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோள். நேயர் கருத்து மடங்களின் தொகுப்பு கேட்கலாம். 12:30 பன்னிசை மாலையில் தஞ்சாவூர் சம்பந்த ஊதுவார் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவர் எஸ் மோகன்ராம்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
2: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30
2: சங்கீத சாரல்.
0: இன்னைக்கு நம்ம நகர் உலாவில் சிம்லா மற்றும் குழு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய செராஜ் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறிய சிற்றூர் அது. இந்த இடம் நம்ம காலடி எடுத்து வைக்கும் போதே பலவிதமான மாயாஜால அற்புதங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக விரியும். ஆண்டு முழுவதும் மிதமான காலநிலை நிலவுவதனால இங்கே எப்போ வேணாலும் பயணிப்பதற்கான ஏற்ற காலமாக விளங்குது, ஏற்ற இடமாகவும் இருக்குது. ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையிலான மாதங்கள் ரொம்ப அதாவது பிடித்தமான ஒரு சூழ்நிலையும் தட்பவெட்ப நிலையும் உண்டாக்கக்கூடியது. நமக்கு விருப்பமான விஷயங்களை எளிமையாக அதை பார்க்கறதுக்கும் அதை கண்டு மகிழ்வதற்கும் உண்டான சூழலை உருவாக்கும். முதல் பார்வையில் சோஜா அந்த இடங்கள்லாம் விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு செழிப்பான பச்சை கம்பளத்தை போலவே காட்சி அளிக்குது. மேலும் இந்த பச்சை கம்பளத்தினுடைய இறுதி புள்ளியை கண்டறிவது கடினம். எங்கே பார்த்தாலும் பசுமை இயற்கை அப்படி கொட்டி கிடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். சோஜாவினுடைய வனப்பாதைகளில் நடப்பதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா இயற்கையோட நாம்ளுமே இணைய முடியும். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாடல் தொடரும்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இங்க என்ன சொல்லுது, படத்துல இருந்த நரேஷ் ஐயர் குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு நகர்வுலாவில் சோஜா அப்படின்ற ஒரு மலைவாசஸ்தலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். மலைவாசஸ்தல சுற்றுலாவை திட்டமிடுபவர்கள் பெரும்பாலும் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குழு, மணாலி, காசோல் மற்றும் தர்மசாலா போன்ற பிரபலமான இடங்களை மட்டுமே நினைக்கிறாங்க. இந்த இடங்களில் ரொம்ப ரொம்ப ரம்மியமானவை அப்படின்னாலும் அவை பெரும்பாலும் கூட்டமாகவும் அதிக வணிக மயமாக்கப்பட்டவையாகவும் இருக்குது. பல பயணிகள் கவனிக்க தவறுவது அப்படின்னு என்னென்னா, இமாச்சல பிரதேசத்தில் மாசுபடாத அழகையும் அமைதியான சூழலையும் வழங்கும் அறியப்படாத மலைவாசஸ்தலங்கள் இருக்குது அப்படின்றது தான். அதில் ஒன்று தான் பட்டியலிட்டு சொல்லணும்னா இந்த சோஜா. அப்படிப்பட்ட இடங்களில் இந்த சோஜா செராஜ் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம்தான். ஆனால் பிரமிக்க வைக்கும் காட்சிகளோட பசுமையான தாவரங்கள், அமைதியான மற்றும் புத்துணர்ச்சியான ஓய்வை தேடும் பயணிகளுக்கான ஒரு பொதுவான பிரபலமடைந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சோஜா.

புஷ்பா படத்திலிருந்து ராஜலக்ஷ்மி செந்தில் கணேஷ் குரலில் ஒழித்த பாடலை தான் இன்னைக்கு நகருலாவில் சோஜாவை தான் பயணிச்சுட்டு இருக்கோம். பனி மூடிய சிகரங்கள், மென்மையான பள்ளத்தாக்குகளினுடைய பரந்த காட்சி, இதனுடைய அழகும் குறைந்த சுற்றுலா பயணிகளினுடைய வருகையும் நகர வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பது போன்ற ஒரு இதமான மற்றும் புத்துணர்ச்சியையும் அனுபவத்தையும் தரும். இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா தலங்களை விட சோஜா மிகவும் மலிவானது. தங்குமிட வசதிகள் நியாயமான விலையிலும் எளிமையான வீட்டு உணவு போலவும் குறைந்த செலவில் மலை பிரதேசத்தை விரும்பும் சிக்கன பயணிகள், தனியாக பயணிப்பவர்கள் மற்றும் தம்பதியினருக்கு சோஜாவை ஒரு சிறந்த தேர்வாக இருக்க முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம நகரோலா, தொடர்ந்து இணைந்தே இருப்போம்.

சோரரி போற்று படத்திலிருந்து ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் குரலில் ஒலித்த இந்த பாடலோடு நகர் உலாவில் சோஜா பயணம் நிறைவடைகிறது. மற்றொரு நகர் உலாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது புதிய வீடியோவிற்கு சமூக வலைதளங்களில் அமோக ஆதரவளித்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நாட்டின் இளைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா மற்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் CJP குழுவை சந்தித்து பேசிய பிறகு ஊடகங்களிடம் பேசிய திரு நட்டா, தேர்வு முறை சீர்திருத்தங்கள் தொடர்பான CJP-யின் கோரிக்கைகளை தாங்கள் பொறுமையுடன் கேட்டறிந்ததாகவும், 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், வினாத்தாள் கசிவை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். பொது தேர்வுகள் சட்டம் 2024-ன் கீழ் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு தொடர்பான பிற குற்றங்களை விசாரிக்க டெல்லி காவல்துறை ஒரு சிறப்பு படையை அமைத்துள்ளது. ஈரானிய எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதியில் மொசாம்பிக் நாட்டின் கொடியுடன் சென்ற திஷா என்ற LPG சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அதில் இருந்த 28 இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உறுதியளித்துள்ளது. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் ஆபரேஷன் விஜய் வெற்றியை நினைவு கூறும் வகையில் லடாக்கின் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடம் 27வது கார்கில் விஜய் திவாஸ் பெருவிழாவை கொண்டாட தயாராக உள்ளது. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் தைரியத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையிலான 2 நாள் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சிகள் இன்று தொடங்குகின்றன. டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை ராஜிக் சவுக், பட்டேல் சவுக், புதுடெல்லி, மத்திய செயலகம் உள்ளிட்ட 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கனடாவின் ஒன்டோரியோவில் இன்று காலை நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் எகிப்தின் பார்ப் சமேயை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அனாஹத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்னைக்கு தகவல் தளத்தில் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? கையில ஒரு சின்னதா குறிப்பு சீட்டுங்க. ஒரு காகிதத்தில் ஒரு வீட்டினுடைய விலாசம் இருக்கு. அந்த நபருடைய உறவினர்களோட பெயரை கேட்டுக்கிட்டே நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கினதுலேருந்து இந்த வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலோட அந்த வீட்டை போய் அடைவோம். இது ஒரு புறம் இருக்கும்போது, இப்போ இருக்க காலகட்டங்கள் அப்படி கிடையாது. செயலி மூலயமா அடைய வேண்டிய இடத்த மேப் போட்டோன்னா அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுருது. அது மட்டும் கிடையாது, இன்னும் 20 மீட்டர் தொலைவில் நீங்கள் லெஃப்ட் திரும்பணும், இன்னும் 100 மீட்டரில் ரைட் போனீங்கனாக்கா அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு குறிப்பால் அதில் என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு, அடைய வேண்டிய இடத்துக்கு அதை ரொம்ப சுலபமாக கொண்டு போய் விட்டுருது இப்போ இருக்கக்கூடிய சூழல், நம்மளுடைய கையில் இருக்க கைபேசி மூலயமா. சரி, அப்போல்லாம் ஒரு கடிதங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம அனுப்பியிருக்கோம், ஒரு பார்சல் அனுப்பியிருக்கோம், இல்லை நமக்கு அட்ரஸே ஒரு ஊரில் எந்த இடம் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் எப்படிலாம் அந்த காலத்தில் இருக்கும்பொழுது, அந்த காலம்னா ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் நம்ம இந்த 20-21 தான் நான் சொல்கிறேன், எப்படி அதை வந்து அவங்க அஞ்சல் துறை மூலயமா இதை செயல்படுத்தியிருப்பாங்க, இது போன்ற நிறைய தகவல்கள் நமக்கு சந்தேகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, பின்கோடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சல் சேவைகள் வழங்குவதற்காகவே இந்திய அஞ்சல் துறையால் பயன்படுத்தப்படும் அஞ்சல் குறியீட்டு எண், அதை தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய தகவல் இருக்குது, இணைந்தே இருங்கள் புதுச்சேரி வானொலியோடு.

ஃபைசல் ராஜு குழுவினர் சேர வந்தது அமரன் படத்திலிருந்து நேரம் 8:07. இன்னைக்கு தகவல் தளத்தில் நம்ம பின்கோடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விலாசத்தை நம்ம தேடணும் அப்படின்னும் போது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பின்கோடு. ஒரு விண்ணப்பத்தை பதிவு பண்ண சொல்கிறாங்க, உங்களுடைய பெயர், உங்களை பற்றிய ஒரு பயோடேட்டா. அப்போ எழுதும் பொழுது உங்களுடைய அட்ரஸில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பின்கோடு. ஒவ்வொரு வரியாக நீங்கள் வந்து அந்த விண்ணப்பங்களை எழுதிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு 6 இலக்க கட்டங்கள் இருக்கும். இந்த குறியீடு இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரே பெயர் கொண்ட ஊர் பல இடங்களில் இருக்குது, பல மாநிலங்களில் இருக்குது. அப்போது இந்த பின்கோடு தான் உங்களுடைய அடையாளத்தை சரியாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது இந்த பின்கோடினுடைய முக்கிய இலக்கங்களுக்கான ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு 6 இலக்க எண்ணம் வந்து நம்ம எழுதுகிறோம், அதில் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் இருக்கும் இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் இதை போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், பின் அப்படின்னும் அழைப்பாங்க. இந்த குறியீட்டு எண்களை நம்ம இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பின்கோடு அப்படின்றது 6 இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணாக இருக்கும். முதல் இலக்கம் என்னவாக இருக்கும், 2வது இலக்கம், 3வது, கடைசியில் இருக்கக்கூடிய 3 இலக்கங்கள், அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் காலையில் 8:30. இந்திய அஞ்சல் துறையில் கடிதங்கள் மற்றும் பார்சல்களை மிக சரியாக அடையாளம் கண்டு விநியோகிப்பதற்காக இந்த 6 இலக்க எண் பயன்படுத்தப்படுகின்றது. முத முதல்ல என்ன பர்பஸ்க்காக, என்ன தேவைக்காக இந்த பின் இண்டெக்ஸ், அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு கடிதங்களோ ஒரு பார்சலோ ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதாக கொண்டு போய் விநியோகம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரி, இது எப்போ நடைமுறைக்கு வந்தது? இந்த முறை 15 August 1972 இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. நிறைய தகவல் இருக்குது, பாடலை கேட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.

ருத்ரன் படத்திலிருந்து சத்தி பிரகாஷ், நித்யஸ்ரீ வெங்கட்ராமன், எம்ஜிடி சத்யா. குரலில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பின்கோடு, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய விலாசத்தை குறிப்பிட்டு எழுதும் பொழுது, இல்லை ஒருத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, அந்த பகுதியினுடைய தெருவையோ இல்லை நகரையோ அதனுடைய விரிவாக்கங்களையோ எழுதுவோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு விஷயங்களோ சேர்ந்தது தான் இந்த ஆறு இலக்கங்கள் கொண்ட பின்கோடு அப்படின்ற ஒரு எண். இது இந்தியாவில் குறிப்பிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகள் இருக்கும். ரீஜியன் ஜோன் ஒன்று ஒன்றும் இருக்கும். அந்த இடத்தையும் அதுக்கு அடுத்தது மாநிலத்துக்கான ஒரு எண் இலக்கங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சப் ரீஜியன், அதற்கான ஒரு இலக்கங்கள். இப்படி ஒவ்வொரு வழி வழியாக வந்து கடைசியில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த இடத்துல இருக்கும்ன்ற பர்டிகுலரான நம்ம பகுதியினுடைய ஒவ்வொரு குறியீடு, இலக்க குறியீடு, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மூன்று இலக்கங்கள், இப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த பின்கோடு அப்படின்ற ஒரு விஷயம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கருப்பன் படத்திலிருந்து அனன்யா பட்குரலில் ஒலித்த பாடல். அது நேரம் 8:35:33. இன்னைக்கு தகவல் தளத்தில் பின்கோடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பின்கோடு அப்படின்றது 6 இலக்கங்களை கொண்ட ஒரு எண். முதல் இலக்கம், இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை, அதாவது ரீஜியனுடைய ஜோனை குறிக்குது. எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கு இந்த எண் 6 என்று தொடங்கும். தமிழ்நாட்டுக்கு நம்ம 6 அப்படின்ற முதல் எண்ணை நம்ம வந்து எழுத பயன்படுத்துவோம். முதல் 2 எண்கள் மாநிலத்தை நமக்கு குறிக்குது. அதாவது ஃபஸ்ட்டு அப்படின்றது வந்து ரீஜியனையும், ரெண்டாவது சப் ரீஜியன் இந்த ரெண்டையும், மூன்றாவது இலக்கம் அது எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்தை குறிக்குது அப்படின்றதையும் இந்த 3 இலக்கங்கள் குறிக்குது. முதல் 2 எண்கள் மாநிலத்தையும், அதாவது 1 ரீஜியன், ரெண்டாவது சப் ரீஜியன் ரெண்டையும், மூன்றாவது இலக்கம் அப்படின்றது டிஸ்ட்ரிக்டையும் குறிக்குது. இந்த கடைசி 3 எண் இருக்கு இல்லையா, அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அஞ்சல் நிலையத்தை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அஞ்சல் நிலையத்தை, போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஏரியாவுக்கான ஒரு அஞ்சல் தலை, அந்த இடத்துல அஞ்சல் நம்பர் தான் அந்த 3 இலக்க, கடைசி 3 இலக்க எண் 1, 2 அப்படி.

அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிசையாக அந்த இடத்துக்கான அஞ்சல் குறியீட்டு எண்ணை பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த 6 இலக்கங்களுக்கான பின்கோட் அப்படின்றதுக்கு முழு விளக்கம் இதுதான். இது இந்திய அஞ்சல் துறைக்காக கடிதங்கள் பார்சல்கள்லாம் போகிறதுக்காக அடையாளப்படுத்துவதற்காக அதுகளெல்லாம் சரியாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பின்கோட்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி

காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: அவசர கால முன்னெச்சரிக்கைகள். நெறிப்படுத்துபவர் மலர்விழி. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் எபி எழு

திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் தாலுக்கா ராஜேந்திர சோழகம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 7:30 உழவர் உலகம், கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலக்ஷ்மி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும் படைப்பு. ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி.

ஸ்டார் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா ஸ்ரேயா மாலி குரலில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பின்கோடு அதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். முதல் இலக்கம் இந்தியாவினுடைய எந்த அஞ்சல் மண்டலம், எடுத்துக்காட்டாக 6 அப்படின்னு சொல்வது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தென் மண்டலம். முதல் 2 இலக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தினுடைய அஞ்சல் வட்டத்தை, அதாவது போஸ்டல் சர்க்கிளை வந்து குறிக்குது. முதல் 3 இலக்கம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரிசைப்படுத்தும் மாவட்டத்தை, அதாவது சோட்டிங் ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ட், இதை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 3 இலக்கங்கள் கடிதத்தை வழங்க வேண்டிய குறிப்பிட்ட தபால் அலுவலகத்தை, அதாவது டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸை குறிக்குது. இன்னும் நிறைய தகவல் இருக்குது, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இனி வேலைவாய்ப்பு செய்திகள். விமானப்படையில் அக்னிவீர் திட்டத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி கணிதம் அல்லது கணிதம் மற்றும் இயற்பியலை பாடமாக கொண்ட தொழிற்கல்வி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களோட +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் 3 டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்கணும். வயது 17 21 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை உடற்தகுதி, எழுத்து தேர்வு, உடல் திறன் தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 550 ரூபாய்.

விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு www.jafrecruitment.edcal.co.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்த்து கொள்ளலாம். நீலகிரி வெடிமருந்து தொழிற்சாலையில் அப்ரண்டிஸ் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கெமிக்கல் பிளான்ட் அசிஸ்டன்ட் ஆபரேட்டர் 40, லேப் அசிஸ்டன்ட் அதாவது ஆய்வக உதவியாளர் 7 என மொத்தம் 47 இடங்கள் காலியாக இருக்கு. கல்வி தகுதி 10 வகுப்பு மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாத உதவித்தொகை 9600 ரூபாய் வழங்கப்படும். வயது வரம்பு 31/7/2026 தேதியின்படி 18 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ddpdoo.gov.in என்ற இணையதளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த சீஃப் ஜெனரல் மேனேஜர் கோஆர்டினேட் ஃபேக்டரி அருவங்காடு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் 643202 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி ஆகும். எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC காலியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் 10, பெட்ரோலியம் 9, புவியியல் 4 என மொத்தம் 52 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி BE, பிடெக், MSc. வயது வரம்பு 31/7/2026 18-27 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் ONGCIndia.com என்ற இணையதள முகவரியில் பார்க்கணும். விண்ணப்ப கட்டணம் ₹1000. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 தேதியாகும். தேசிய அனல் மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறையினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு 1, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 100, ஜெனரல் மேனேஜர் 14 என மொத்தம் 114 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி டிப்ளமோ BE, பிடெக். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 31 தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு இணையதள முகவரி ngel.in என்பதாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்றைக்கி நம்ம பின்கோடு இதை தான் தகவல் தளத்தில் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்தியாவில் ஒரே பெயரில் பல ஊர்கள் இருக்கிறதுனால தபால்கள் தவறான இடங்களுக்கு செல்வதை தடுப்பதற்காகவும் விரைவாகவும் சரியான இடத்திற்கு சேர இந்த பின்கோடு உதவுது. நமக்கு தேவையான பின்கோடை கண்டறியணும் அல்லது சரிபார்க்க இந்திய அஞ்சல் துறை அதிகாரப்பூர்வ வலைத்தளம் அதாவது இந்தியா போஸ்ட் லொக்கேஷன் ஃபிண்டர் அப்படின்ற இடத்தின் மூலமாக நம்ம எளிதாக கண்டறிஞ்சிக்க முடியும். அஞ்சல் குறியீடுகள் பல நாடுகளில் பலவிதமாக அஞ்சல் எண், அஞ்சலக சுட்டு எண், சிப் எண் என அறிமுகப்படுத்தியிருக்கு. அஞ்சலை சரியாக பிரித்தெடுப்பதற்காகவும் அஞ்சலகத்துக்கு உதவும் பொருட்டு முகவரியில் சேர்க்கப்படும் எண்களில் முக்கியமாக இந்த எழுத்துக்களை நம்ம குறிப்பிடணும். குறிப்பிட்டோன்னா கரெக்டாக போய் சேரும் அப்படின்ற ஒரு உறுதியை நம்ம தர முடியும். அதுக்கு தான் அஞ்சலை சரிபார்ப்பதற்கு அஞ்சலகத்தில் மூலமா நமக்கு வந்து சேரவடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிறைவு பெறும். குறியீடு அப்படின்னும் பொழுது தகவல்களை பரிமாறிக்கொள்ளவோ சேமிக்கவோ அல்லது ஒரு பொருளை அடையாளப்படுத்தவோ பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லு. எழுத்து, உருவம் அல்லது இலக்கணம் சார்ந்த சூழலுக்கு ஏற்ப பல பொருள்களை தரும். இதுதான் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியீடுகளில் பல வகைகள் இருக்குது. அதெல்லாம் பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா பொது குறியீடு அதாவது ஜென்ரல் கோடு. ரகசிய தகவல்களை பிறர் புரிந்து கொள்ளாதவாறு மற்றொரு வடிவமாக மாற்றி சொல்வது. எடுத்துக்காட்டாக கணினி மொழிகள் இல்லைன்னா கடவுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கிய குறியீடு சிம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா கவிதைகளில் ஒன்றை சொல்லி மற்றொன்றை குறிப்பாக உணர்த்துவது. அதாவது வெள்ளை புறாவை சமாதானத்துக்கு குறியீடாக அந்த இடத்துல குறியிடுவது அது சமாதானத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்றது தான். இந்த குறியீடுகள் இப்படி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. பொது குறியீடு ஜென்ரல் கோட், கணினி கடவு சொல்கள் மூலமாக சொல்லக்கூடியது, இன்னொன்று சிம்பிள் இலக்கண ரீதியாகவும் குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் இருக்கு. தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

சிந்தூரி விஷால் குரலில் ஒலித்தது சீதாராமன் படத்திலிருந்து. இன்னைக்கு தகவல் தளத்தில் பின்கோடை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். அதில் ஜென்ரல் கோடு, சிம்பல், கடவுச்சொல் அப்படின்ற ஒரு விஷயங்களை தொடர்ந்து தொழில்நுட்ப குறியீடு, அதாவது QR பார்கோடு, அதாவது அலைபேசி மூலம் ஸ்கேன் செஞ்சு தகவல்களை அறிய உதவும் சதுர வடிவிலான கருப்பு வெள்ளை புள்ளிகள், புவிசார் குறியீடு, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் மட்டுமே விளையும் அல்லது தயாரிக்கப்படும் தனித்துவமான பொருள்களுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வமான அங்கீகாரம், அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஞ்சிபுரம் பட்டு, மதுரை மல்லி, இப்படி பல குறியீடுகளை தொடர்ந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இணைந்து இருங்க, இது சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த தகவல் தளத்தில் சந்திக்கலாம்.

டக்லைஃப் படத்திலிருந்து வைஷாலிய சமந்த், சக்தி ஸ்ரீகோபாலன், ஆதித்யா ஆர் கே குரலில் ஒழித்த இந்த பாடலோட தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. தஞ்சம் என்றாலே பாபநாசம் சிவன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆபோகிராகம் ஆதிதாளம்.

சிவ சிவ சிவ என ராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் பந்துவராளி, ஆதிதாளம்.

அடுத்து காமாட்சி பாஹிமாம், ஜெயசாமராஜ உடையார் இயற்றியது. சிவகாம்பூஜி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:36. அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஜெகதீஸ்வரி, திருவாரூர் ராமசாமி பிள்ளை இயற்றியது. ராகம் மோகனம், ஆதித்தாளம்.

0: அரங்கி செயல் இதுவரை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நளினி. இந்தியாவிற்கும் ருமானியாவிற்கும் இடையே பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று ருமானியாவின் புக்காரெஸ்ட் நகரில் நடந்த வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் கூறினார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச வர்த்தக சட்ட ஆணைக்குழுவின 60வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நவீன வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் ஏற்புடைய ஒரு சட்ட சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் உறுதிப்பாடு தளராது என்று வலியுறுத்தினார். புதுடெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் சிஜேபி குழுவை சந்தித்து பேசிய பிறகு ஊடகங்களிடம் பேசிய திரு நட்டா, தேர்வு முறை சீர்திருத்தங்கள் தொடர்பான சிஜேபியின் கோரிக்கைகளை தாங்கள் பொறுமையுடன் கேட்டறிந்ததாகவும், 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், வினாத்தாள் கசிவை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். வினாத்தாள் கசிவு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக சதுப்பு நில காடுகளின் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் நேற்று காரைக்காலில் நடைபெற்ற சிறப்பு சதுப்பு நில காடு நடைபயணத்தில் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு கடலோர பகுதிகளின் இயற்கை அரணாக திகழும் சதுப்பு நில காடுகளின் முக்கியத்துவத்தை நேரில் அறிந்து கொண்டனர். கனடாவின் உண்டரவியில் இன்று காலை நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் எகிப்தின் பார்ப் சமையை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அனாஹத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பாடல்களை பதிவு பண்ணிட்டு விருப்பத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களே, இது உங்களுக்கான நேரம் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்னைக்கு இந்த முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் உங்களுடைய பாடல் இடம்பெறணுமா, பிடித்தமான பாடலை கேட்கணுமா, முகநூல் வழியாக உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊரை குறிப்பிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாடலையும் பதிவு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இன்னைக்கு நிறைய நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்கள வரிசைப்படுத்தி எடுத்து வச்சுருக்க, முதலாவதாக

நேர்களை இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். செங்கல்பட்டிலிருந்து ரமணி வில்வம் இந்த நேயர் வந்து மெட்டியிலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவருக்காக பாடல்.

நேர்களை இது முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்டால் இணைக்கும். நேரம் 10:12:33. அடுத்த பாடல் காட்டு ரோஜா படத்திலிருந்து வன்றொன்று வந்தது என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன்.

நேரம் 10:16 நேயர்களே, இது கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர்கள் சென்னையிலிருந்து மணலி மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன். இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தாய்மேலானை படத்திலிருந்து மல்லியப்பூ.

நேரம் 10:20 27 நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: அவசர கால முன்னெச்சரிக்கைகள். இந்த தலைப்பை ஒட்டி பேசலாம் நேயர்களே. இது உங்களுக்கான களம். நெறிப்படுத்துபவர் மலர்விழி. இன்றைக்கி நம்ம கேட்டால் இன்றைக்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் சென்னை பொன்னியமேடிலிருந்து வண்ணை கணேசன் மின்சார கனவு படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.

நேரம் 10:26. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களே, நீங்கள் ரசிச்சிட்டு இருக்கிறது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாடோடி படத்திலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம். அந்த நேயர்களுக்காக பாடல் வருது.

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நேரம் 10:32:13. அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் இவர் வந்து கல்லுக்குள் ஈரம் படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு, கேட்கலாமா?

நேரம் 10:36:39. அடுத்த பாடல் நன்னிலத்திலிருந்து நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருப்பது இப்படியும் ஒரு பெண் படத்திலிருந்து பொங்குதே புன்னகை.

நேர்களை இது கேட்டாலே எனக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் காவல்காரன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு.

நேரம் 10:44:39. இது கேட்டாலேனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க காட்டூர்லேருந்து சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி. இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறது ஜில்லா படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கனகராஜ், சவாலே சமாளி படத்திலிருந்து அவருக்காக பாடல்.

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே.
1: நேர்களே, இதை கேட்டாலே எனக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவாக. நிறைய நேர்கள்லாம் இன்னும் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. நேரம் கருதி அவங்களுக்காக ஒரு பாடலை வழங்கிடலாம். கொழுமங்கொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன், கடலூர்லேருந்து சுரேஷ், சென்னை சிவராமன் நாகராஜ், வேட்டவளம் குமார், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், இந்த நேர்களுக்காக ஒரு பாடல்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு ருமேனியாவின் புக்காரெஸ்ட் பொருளாதார கல்வி பல்கலைக்கழகம் டாக்டர் ஹானரிஸ் காசா என்ற கௌரவ பட்டத்தை வழங்கியுள்ளது. சிறந்த பொதுச்சேவை, கல்வி சமூக சேர்க்கைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் இந்திய ருமேனிய உறவுகளை வலுப்படுத்தியதற்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து நேற்று முன்தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவு அளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான ஹெவிவெயிட் பாரா பவர் லிப்டிங் இறுதிப் போட்டியில் ஜாண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவின் பதக்கக் கணக்கை தொடக்கி வைத்தார். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இச்செயல்திறன் பிரமிக்கத்தக்கது. இந்த சாதனை அளப்பரிய வலிமை, தளராத உறுதி மற்றும் பல ஆண்டுகால ஒழுக்கமான முயற்சியின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடு என்றும் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் ஆண்கள் பிரிவு 2வது போட்டி இன்று ஹராரே நகரில் மாலை 4:30 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:16. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேர் நேரத்துடைய தலைப்புக்கு இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வேர்ல்டு ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள். வேர்ல்டு ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் டே வந்து ஆண்டுதோறும் July 25 ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது 2026 கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டூ டேர்ன் த டைடு, அதாவது யூனைட் டூ டேர்ன் த டைட், அலையை திருப்ப ஒன்றிணைவோம், நீரில் மூழ்கி ஏற்படும் இறப்புகளை தவிர்ப்பது தான், தவிர்ப்பதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த நாளுடைய நோக்கமாக இந்த வருஷத்தில் சொல்லப்படுது. ஓகே, நேர் நேரத்தோட இன்னைக்கு தலைப்புக்கு நம்ம போகலாமா? நேர் நேரத்தோட இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால முன்னெச்சரிக்கை.

அவசர கால முன்னெச்சரிக்கைனா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம என்னென்னலாம் முன்னாடியே முன்கூட்டியே வந்து முன்னெச்சரிக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசர கால பை, அதாவது எமர்ஜென்சி கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். குடிநீர், உலர் உணவு, உதவி முதலுதவி உதவி பெட்டி, டார்ச் லைட்டு, பவர் பேங்க்கு, இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறது. பொதுவாக நீர்நிலைகள் பக்கத்தில் நம்ம ஆழம் தெரியாமல் போகாமல் இருக்கிறது, மின்சார பெட்டிகளோ இல்லை மின்சாரம் பாய்ந்த இடங்கள்லையோ அந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக கையாள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவசர கால முன்னெச்சரிக்கைகளாக நம்ம சொல்லலாம். அந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நீங்கள் நேரத்தில் பேச போகிறீங்க. நேரத்தோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர கால முன்னெச்சரிக்கை. அவசர கால முன்னெச்சரிக்கை இந்த தலைப்பில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2275220 2274240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275220 2275240.

0: இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ரேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் கோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மா கலையரசு. நல்லா பாருங்க.
0: சொல்லுங்க கலையரசு சார்.
1: இடர் எப்போது வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த இடையூறு அப்படி வர நேரங்கள்ல அது முன்னே தற்காத்துக்கிற நுண்ணறிவு நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. இந்த அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்ற நேரங்கள்ல அது வீட்டில இருந்து தொடங்கி எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதனுடைய அடிப்படை விஷயம் அது மாதிரி அவசர கால அடிப்படை தேவைகள் தேடல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குற நேரங்கள்ல நம்ம அலட்சியமா இல்லாம இருக்கணும். அம்மா
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அந்த அலட்சியம் அப்படிங்கறது இருந்துச்சுன்னா அவசர காலத்துல நாம எடுக்கிற எந்த ஒரு துரிதமான நடவடிக்கையிலும் ஏதோ ஒரு இடையூறு வந்து சேர்ந்துடும். அதுக்கு பிற்பாடு நம்ம காலம் கடந்து நம்ம சரியான கோணத்துல நாம முன்னெச்சரிக்கையோடு இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு இடையூறுகள் வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் நம்ம கூட நமக்கு வரும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்ற நேரங்கள்ல மகனோட படிப்பு, மகளோட படிப்பு, அதே போல வேலை வாய்ப்பு, விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அதே போல வந்து வெள்ளம் வரும்போது அணை போடுறது, COVID-19 வர நேரங்களை நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் நம்ம முன்னமே நம்ம எப்படி அதை நம்ம பாதுகாத்துக்கிறது, பாதுகாக்க தவறிட்டு நமக்கு என்ன இடுவர்கள் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கணும்.
0: என்னென்ன நடவடிக்கைகள் நீங்க எடுப்பீங்க கலையரசு சார்? நீங்க அவசர கால முன்னெச்சரிக்கையா நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து வைப்பீங்க?
1: இப்ப அவசர கால நடவடிக்கைன்னு சொல்ற நேரங்கள்ல என்னுடைய பொருளாதாரம் அதுக்கான எதிர்பார்ப்பு, அதை சமாளிக்கிற சாதுரியம், அந்த அவசர காலத்துல என்ன பண்ணுவேன், சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே நான் வச்சுக்குவேன். அது அவசர காலத்தில் அதுக்கு எனக்கு உதவும். அதே போல பிள்ளைகளுடைய விஷயத்துல எந்த ஒரு அவசர கால விஷயத்திலயும் அவங்களுக்கு முன்னமே செய்து கொடுத்தல ரொம்ப கவனமா இருப்பேன். அதை காலம் கடந்து செய்யாம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இல்லாம அது குறிப்பிட்ட காலத்துல செய்து கொடுத்தல கவனமா இருப்பேன். அப்படி இருக்கிற நேரத்துல அந்த அவசர காலம்ங்கிற போது அது சரியான கோணத்தை வந்து சேர்ந்துடும். அதே போல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடக்கிற போது அது அது எப்படி செய்தா சரியா இருக்கும், எப்படி செய்தா தவறான கோணத்தை போயிடும்,

0: இதை எப்படி செய்து முடிக்க முடியும், இதுக்கு யார் நமக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முன்ன நோக்கி பார்ப்பேன். அப்படி யார் நமக்கு உதவுற ஆள் இருக்காங்களோ அவங்களுடைய தேவையை நான் கிட்ட பெற்றுக்குவேன். அவங்களுக்கு ஒரு அவசரகால உதவி சொன்னா செய்து கொடுக்குற முன்னிலையா இருக்கு. அவர் தையல் தொழில கூட சரிதான், ஒரு அவசரகால ஒரு ஒரு இது இருக்கும், அதுக்கான அந்த மாற்று பொருள் நாங்க கையில வச்சிருக்கோம். அப்படி இல்லாத இருக்கிற போது முன்கூட்டி அதை யார போய் பார்க்கணும், எங்க பார்த்தா உடனே செய்து கொடுப்பாங்க, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்ங்கிற அந்த விடுத்து நாங்க முன்னே பண்ணுவோம். இது தொழிலா இருந்தாலும் சரிதான், விவசாயமா இருந்தாலும் சரிதான், குடும்பமா இருந்தாலும் சரிதான். அந்த குடும்பத்துல வந்து இல்லத்தரசி எங்க திருமதி சிரமத்தை அனுபவிக்காத அளவுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் முன்னாடியே எல்லாமே பண்ணிடுவோம்.
1: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி கலையரசு சார்.
0: சிரமமா இருக்கும். நன்றி.
1: நன்றி சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:10 நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க நேர்நேரம். நேர்நேரத்தோட இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர கால முன்னெச்சரிக்கை. தலைப்பை வந்து உணர்ந்து நேர்கள் பேசணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எமர்ஜென்சி ஒரு 24 hours திடீர்னு நம்மளுக்கு வெள்ளம் வருது, புயல் வருது, சைக்ளோன், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்புங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சுருப்பீங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத தான் நம்ம இதில் பேச போகிறோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்களோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
1: அருமையான ஒரு விஷயம் மேம், இப்போ திடீர்னு நம்ம அரசாங்கம் ரேடியோல டிவில சொல்றாங்க தட்பவெப்பநிலை வானிலை நாளைக்கு பயங்கரமா மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். ஒன்னு அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பால், அப்புறமா இந்த காய்கறிகள், பழங்கள், அப்புறமா மருந்துகள், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மேம். ஏன்னா நம்மளால வெளியில போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வந்ததுன்னா இந்த அத்தியாவசிய பொருட்களை கொண்டு நம்ம அந்த ஒரு 2-3 சமாளிக்கலாம் இல்லையா. சோ கொஞ்சமா பொருள்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கணும் மேம். அதே மாதிரி இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, நான் ஸ்டாக் பண்றேன்னு மத்தவங்களோட பொருளையும் எடுத்து எக்கச்சக்கமா வாங்கி குமிச்சு ஸ்டாக் பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். நம்மள மாதிரிதான் மத்தவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம வீட சுத்தி குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய இடங்களை சமநிலைப்படுத்துவது அப்படிங்கறது ரொம்ப சிறந்தது மேம். இப்ப மழைக்காலம் வருது அப்படின்னா அந்த ரோடெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்கும், திடீர்னு அவசரமா யாராவது போகணும் அப்படின்னு நினைச்சா கூட போக முடியாது. அதனால அந்த ரோடை வந்து சமநிலைப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கறது நல்லது. அதே மாதிரி இந்த புயல் மாதிரியான சமயங்கள்ல வருது அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உடைய வீட்டுக்கோ அல்லது பாதுகாப்பு அரசாங்கம் அமைச்சிருக்கிற அந்த போய் அவங்களுடைய அந்த தங்குதல் அப்படிங்கறத பண்ணணும் இல்லைங்களா.
0: கரெக்ட், நிச்சயமா நிச்சயமா.
1: அது அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்புறமா மேம், சென்னை மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரொம்பவே மழை அப்படிங்கறது வரும். சோ மழை விதை நிக்காம இருக்கு அப்படின்னா ஒண்ணு அவங்க மேல் தளத்துக்கு போய் தங்குறது அப்படிங்கறது ரொம்ப பெஸ்டாக இருக்கும். அல்லது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டுக்கு ஃபேமிலியோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்டாக இருக்கும். அது ஒரு சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு வயறு எங்கேயாவது அருந்து தொங்குது அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு போகாம தகுந்த மின் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல இது மாதிரி பாதிப்பு இருக்கு, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம வீட்லயே கூட பாத்தீங்கன்னா அந்த வயர் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த வயர் லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் ஒட்டி உராசுற மாதிரி இருக்கும். சோ அந்த சமயத்துல அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க, புயலோ இல்லைன்னா மழையோ வந்தா இது மேல விழுந்து அருந்து போயிடும், அதனால நீங்க கொஞ்சம் வந்து முன்கூட்டியே பாருங்கன்னு ஒரு தடவைக்கு 4 கால் பண்ணி சொல்லணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய வீட்டு மரம் லைன்ல விழுந்து அந்த லைனே அருந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செலவு அப்படிங்கறது அரசாங்கத்துக்கு கொடுக்கும். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கறத எடுக்கணும் மேம். அதே மாதிரி பதட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படக்கூடாது மேம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எல்லாருமே அரசாங்கத்தினுடைய அந்த பாதுகாப்புலதான் இருக்கிறோம். நிச்சயமா அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கறது அறிவிச்சாலும் கூட தீயணைப்புத்துறை வீரர்கள், இராணுவத்தினர், இந்த மாதிரி பதட்டமா இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து நம்மள மீட்க போறாங்க. சப்போஸ் வெள்ளத்திற்கோ வேற ஏதோ ஒரு இடத்துல அகப்பட்டுக்கிட்டோம்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திரம்

0: விடக்கூடாது. அதே மாதிரி அந்த சமயத்துல இலவச தொலைபேசி எண்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தொலைபேசி எண்களை நம்ம குறிச்சு வச்சுக்கணும், போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த தகுந்த நபர்களுக்கு கால் பண்ணணும். எல்லாத்தோட நம்ம போனு அதெல்லாம் கரெக்டா சார்ஜ்ல இருக்கா, ஏன்னா மின் வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சமயத்துல இருக்கும். அதனால நம்ம போன்ல முன்னெச்சரிக்கையாக சார்ஜ் பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு கால் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லைங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா சார், ரொம்ப அழகா ரொம்ப கோர்வையா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பரா என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ மேம். பை பை சார்.

0: நேர்களை இப்ப நேர் நேரம் நிகழ்ச்சியில நம்மகிட்ட அடுத்ததா பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்களோ. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரிங்கம்மா.
1: நிறைய இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் வீட்டுக்குள்ள நுழையும் போது, அதாவது வீட்டுல இருக்கும் போதே பல இடர்பாடு இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஊர்களுக்கு போயிட்டு கதையெல்லாம் அடைச்சிட்டு போகும்போது எப்பவுமே இந்த அடுப்படியில ஜன்னல் திறந்துதான் இருக்கணும் கேஸ் இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம கொஞ்சம் லீக் ஆனாலும் அது பிரச்சனை ஏற்படும். அப்படியா நம்மளுக்கு சந்தேகம், கதவை திறந்த உடனே கேஸ் யூஸ் வாட வந்தா மெயின் சுவிட்ச முக்கியமா ஆஃப் பண்ணிருங்கம்மா. அமர்த்திட்டு மெயின் சுவிட்ச அமர்த்திட்டு தான் நம்ம உள்ள நுழையணும். அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணணும். எல்லா ஜன்னலையும் கதவுகளையும் நல்லா திறந்து விடணும். அதுக்கு உரிய நபரை வந்து உடனே போன் பண்ணி வர சொல்லணும். நம்ம எதுவுமே அடுப்படியில போய் கேஸ போய் பாக்குறதெல்லாம் வச்சுக்கப்படாது. உடனே அவங்களை வர சொல்லி அதுக்கு உள்ள தீர்வு அவங்க தெளிவா பண்ணிருவாங்க இல்லையா. அதுக்குள்ள நம்பர் எல்லாம் நம்ம முதல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம்னா, போன்லயோ அல்லது ஒரு டைரியிலயோ குடுத்து வச்சுக்கிறோம். போன் கூட விலைமதிப்பானது எங்கேயும் வச்சா காணாம போயிடும். ஆனா டைரி வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால வீட்டுல எல்லா எமர்ஜென்சி போன் நம்பர்களையும் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி உடனே கூப்பிட்டு அவங்கள வந்து சரி பண்ண சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஏதாவது சூடான பொருள்களை பால் காய்ச்சினாலும் சரி, ஏதாவது பொருள்கள் சுவையான பொருள் ஏதாவது பண்ண செய்யும் போதும் கீழே இறக்கி அதுகளுக்கு பரிமாறி கொடுக்க கூடாது. நம்ம உயரமான இடத்துல இருந்தே பாலெல்லாம் நல்லா ஆற வச்சு கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நிறைய இடத்துல பக்கத்துல உட்கார வச்சு குழந்தைகளை உட்கார வச்சுட்டு ஆத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இறக்கி விட்டுட்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போன உடனே குழந்தைங்க மேல அதுகளை ஊத்திக்கிருங்க, பால் எல்லாம் ஊத்திக்கிருங்க மேல. நிறைய குழந்தைகளை நான் பாத்திருக்கேன் மருத்துவமனையில, பால் கொட்டிருச்சு டீ கொட்டிருச்சுன்னு வருவாங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீச்சல்ல இன்னைக்கு அதான் இன்னைக்கு நாள் நீச்சல் நாள். எனக்கெல்லாம் எல்லாம் நீச்சல் தெரியும். அதனால சில நேரங்கள்ல அவங்கள எல்லாத்தையும் இது காப்பாத்திருக்க கூட எனக்கு தற்காப்பு கிடைச்சிருந்திருக்கு அந்த சந்தர்ப்பம் எல்லாம். அதுக்கு என்ன செய்யணும், யாராவது ஒருத்தவங்க தண்ணியில மூழ்குறப்போ அவங்கள வந்து கை காலெல்லாம் பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறப்போ நம்மளையும் சேர்த்து இழுக்கும் தண்ணி எப்பவுமே. அதனாலதான் எங்க குளத்துல போய் குளிச்சாலும் பிள்ளைங்க எல்லாம் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களா இதை நீர் மொழி சாபுன்னு வருது பாத்தீங்களா, நீர் வருது பாத்தீங்களா. அதுக்கு காரணம் வந்து அவங்கள கைய பிடிச்சி இழுக்கிறதுனாலதான். கைய பிடிச்சி தண்ணிக்குள்ள இருக்கிறவங்களை இழுக்கிறப்ப நம்மளை இழுத்துறோம். அதனால முடிய பிடிச்சிதான் எப்பவுமே இழுக்கணும். முடிய பிடிக்கிறப்ப நம்மளால அந்த இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வெளியிலேயே கொண்டுட்டு வர முடியும். அதை நிறைய பெண் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நிறைய முடி இருக்கும், ஆண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இல்லாதனால எப்படியாவது அந்த முடிய பிடிச்சி இழுக்கிறப்ப பக்குவத்துல கொண்டுட்டு வந்துடணும்மா. அப்படி கொண்டுட்டு வர்றப்ப நம்ம உயிர்களை காப்பாத்த முடியும். நம்மளையும் உள்ள இழுக்காது தண்ணி வந்து, நம்மளையும் உள்ள இழுக்கிற வாய்ப்பு குறைவு முடிய பிடிச்சி இருக்கிறப்ப.
0: முதலுதவி
1: அவங்களை வந்து வயிற்றுல வந்து கொஞ்சம் அமைச்சு விடணும். அந்த தண்ணிகளை வெளியேற்றணும். அப்புறம் என்ன செய்யணும், நல்லா தட்டி விட உடனே மருத்துவமனைக்கு போன் பண்றது ரொம்ப நல்லது. எமர்ஜென்சி போன் நம்பர் வச்சுக்கிட்டு அவங்கள வரவழைச்சு உடனே மருத்துவமனை கொண்டுட்டு போறது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. உடனே கொண்டு வந்து அந்த வாயில உள்ள தண்ணியை எடுக்கிறதுக்கும் அவங்கள தட்டி விட்டு அவங்க மூச்சு மயக்க நிலையில இருப்பாங்க. அந்த மயக்க நிலைய சரி பண்றதுக்கான
0: ராஜேஸ்வரியம்மா.

பண்ணதால், அதாவது தொலைபேசி இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டதுனால அவங்க சொல்லிட்டு இருந்த கருத்தில் பாதியிருந்து நினைச்சு நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான். இன்றைக்கி நேர்நேரத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர கால முன்னெச்சரிக்கை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம்.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் ராஜு, நுழம்பூர்.
0: சொல்லுங்க ராஜு சார்.
1: எல்லாரும் நீஞ்சில் கத்துருக்கணும். ஒரு 5-6 வயசு ஆனதும் பிள்ளைங்க பேரம் பேசிங்க, யாரா இருந்தாலும் சரி நீஞ்சில் கத்து கொடுத்தோம். படிப்பு எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீஞ்சிலும் கத்து கொடுத்தோம். ஏரி குளம் குட்டியில குளிக்க போக வச்சிங்கனாக்கா கோடை காலத்துல பள்ளம் எடுத்து வச்சிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு தெரியாது. வீட்லயும் சொல்லிட்டு போவாது பசங்க. அது விஷயத்துக்கு ஓடும், கூட போற பசங்க கூட போவோம். கொஞ்சம் ஆழத்துக்கு போறது அது மேலே இருக்கும் அந்த கரை. இது குறுக்க பூந்து போவோம். ஒரு டிச்சு பள்ளம் இருக்கான் ஒரு கெஜத்துக்கு மேல, அந்த பள்ளத்துல போய் தெக மாதிரி தண்ணி குடிச்சு போயிடும். அதால எச்சரிக்கையா காபந்து பண்ண போனா கூட நம்மள கழுத்தை கட்டிக்கிச்சுன்னா நாமளும் போக வேண்டித்தான். அதை தலையை பிடிச்சி ஒரு கையோ ஒரு காலையோ எத்தையோ பிடிச்சி இழுத்துக்கணும் வந்துட்டோம்னா ஏச்சிட்டோம். நம்மளை கட்டி அனுப்பிச்சுனாக்கா நீயவே முடியாது. எவ்வளோ கோளாறு இருக்குது. தண்ணியில் தான் ரொம்ப இதெல்லாம் கேள்விப்படுறோம். நாமளும் இந்த காலத்தில் லீவ் விடும்போது இந்த பசங்க ஒவ்வொரு நீர்நிலைகளில் போய் இதை மாதிரி ஆகி போகுதுன்னு பேப்பர் நியூஸ்லையும் பார்க்குறோம், அந்த ரேடியோ நியூஸ்லையும் கேட்குறோம், டிவி நியூஸ்லையும் பார்க்குறோம். அதால் நீஞ்சல் முதல்ல கற்றுக்கணும். எங்கள் ஊரில் கிணறு, ஏரி, குளம், குட்டை எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கா. எல்லாருமே நீஞ்சல் தெரியாதவங்க யாருமே கிடையாது. நான் இப்படி தெற்க பொன்னியாத்து பக்கம் போனா அந்த ஊர்ல நீஞ்சல் தெரியும், யாருக்குமே தெரியலன்றாங்க. அது மாதிரி எவ்வளோ ஊருங்கள்ல நீஞ்சல் தெரியாத.
0: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிங்க ராஜு சார்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:22 நேர் நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால முன்னெச்சரிக்கை. அவசர கால முன்னெச்சரிக்கைன்றது எதுவாக வேணா இருக்கலாம், வெள்ளம், புயல், நிலநடுக்கம், சுனாமி, இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பேரிடர்வோ எதுவோ வரும்போது நாம் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், அதாவது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளம் வரும்போதோ இல்லை புயல் வரும்போதோ, வெள்ளம் வந்து உடனே நம்மளுக்கு ஒரு சூழ்ந்துச்சுன்னா உயரமான இடத்துக்கு போகிறது, மின்சாரம் துண்டி பேறுபடும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற சம்திங் ஏதாவது வந்து அறுந்து கிடக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம போகாமல் இருக்கிறது, எல்லாரும் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நம்ம வந்து சொல்கிறது, குழந்தைங்களை வந்து நீர்நிலைகள் பக்கத்தில் செல்லாமல் இருக்க வைக்கிறது. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வர டைமில் நிறைய பேர் மூழ்கி இறந்துட்டாங்க. சரி, சம்திங் அந்த இடத்துல வந்து ஆழம் அதிகமாக இருக்கலாம், தெரியாமல் போய் அங்கே நீச்சல் அடிக்கிறதுக்காக விளையாடுறதுக்காக போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்கூறிட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:29. நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர் நேரம் நிகழ்ச்சியில் என்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால முன்னெச்சரிக்கை. அவசர கால முன்னெச்சரிக்கைனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொதுவாக வந்து ஒரு சில பாதுகாப்பு தயாரிப்புகள், அதாவது ஜென்ரல் ப்ரிப்பேர்னஸ் நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அவசர காலப்பை, அதாவது ஒரு எமர்ஜென்சி கிட். எமர்ஜென்சி கிட்டில் நம்ம என்னென்னலாம் வச்சுக்கலாம்? குடிநீர், உலர் உணவுகள், முதலுதவி பெட்டி, டார்ச் லைட்டு, பவர் பேங்கு, ரேடியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஆவணங்களை எடுத்து வச்சுப்போம். அப்புறம் தொடர்பு திட்டம், அதாவது பேரிடர் காலத்தில் குடும்ப நம்ம எங்கேயாவது நம்மளுடைய குடும்பத்தை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே சேரணும் அப்படின்னு சொல்லி முன்னரே வந்து தீர்மானித்து வந்து வச்சுக்கணும். அதாவது அதே மாதிரி அவசர கால உதவி எண்களை நம்ம டைரியிலையோ இல்லை நம்மளுடைய மொபைல்லையோ நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸு, பேரிடர் கட்டுப்பாடு, இந்த மாதிரி சில எமர்ஜென்சியான நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம்.

இதே மாதிரி ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயோ நம்ம இருக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது எதிர்பாராத நேரத்தில் வந்து தீவிர விபத்து ஏற்படும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புகை வந்து சுருந்துக்கும். அந்த மாதிரி நச்சு புகையிலிருந்து நம்ம வந்து தப்பிக்க என்ன பண்ணோம் அப்படின்னா தரையோடு தரையை நம்ம எழுந்து ஓட ஓட ஓட தான் அது வந்து நம்மளை வந்து இன்னும் நம் அந்த புகையோட இது சுவாசித்து சீக்கிரம் இது பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நச்சு புகையிலேருந்து தப்பிக்க தரையோடு தரையாக தவழ்ந்து வெளியேறணும். புகை வந்து மேல் நோக்கி தான் நகரும், அதனால் தவழ்ந்து தான் வந்து நம்ம வெளியேறணும். அதுவே நம்ம உடலில் தீப்பற்றினா ஓடாமல் உடனே தரையில் படுத்து உருளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவுகளை சரி பார்க்கணும். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கைப்பிடி சூடாக இருக்குதா இல்லையா அப்படின்னு தொட்டு பார்த்து தான் அந்த கதவை வந்து திறக்கணும். இந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தான் நீங்கள் பேசணும்.

நேர்நடத்தோடைய இன்னைக்கு டாபிக் அவசர கால முன்னெச்சரிக்கை. உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி நடக்கும்போது, அதாவது சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் நடக்கும்போது, எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் வரும்போது நீங்கள் என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடத்துவீங்க? அதாவது உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. வெளியூர் நம்பர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275250, 2275240.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:37. ஆயிரத்தி 215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரத்துடைய இன்னைக்கு தலைப்பு அவசர கால முன்னெச்சரிக்கை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேரிடர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லா வகையான பேரிடர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வெள்ளமோ புயலோ இந்த மாதிரி எந்த மாதிரி நம்மளுக்கு பேரிடர் வந்தாலும் அவசர கால முன்னெச்சரிக்கையாக நாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருப்போம். அதாவது நம்ம தண்ணி சில இடத்துல போகவே போகாது, அந்த இடத்துல தேங்கி நிற்கும். அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம என்ன பண்ணோம், மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நம்ம என்ன வந்து செஞ்சால் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியல, இல்லை அது வந்து ரோட்லேயோ இல்லை நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளே செஞ்சு வச்சிடலாம், அதுவே ரோட்டில் இருக்கும்பொழுது அதை நம்ம எப்படி வந்து சரி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை நம்ம செய்ய சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. உங்கள் வீட்டை சுற்றி உங்களை சுற்றி நீங்கள் என்ன அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி தலைப்பில் நீங்கள் பேச போகிறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:43. நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்களா, அவசர கால முன்னெச்சரிக்கை. அவசர கால முன்னெச்சரிக்கை அப்படின்ற தலைப்பில் தான் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு பேரிடர் வெள்ளம் மற்றும் புயல் வந்ததுன்னா நாம் என்னென்னலாம் ப்ரிகாஷன் நடவடிக்கைகள், அதாவது அவசர கால முன்னெச்சரிக்கையாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உயரமான பகுதி அப்படின்னா என்ன, வெள்ளம் நீர் வந்து அதிகமாக

சுழ்ந்து உடனே உடனடியாக நம்ம வந்து ஒன்று நம்ம வீட்டுடைய மேல் தளத்திற்கோ இல்லை எங்கேயாவது பாதுகாப்பான உயரமான முகாம்களுக்கோ நம்ம வந்து போகிறது தான் முதல் விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மின்சாரம் துண்டிப்பு. கரண்ட் ஆஃப் ஆகுதோ இல்லை ஆஃப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வீட்டில் வந்து நீர் வந்து புகுதுறதுக்கு முன்னாடியே நம்ம மெயின் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுறது தான் நமக்கு நல்லது. நீர்நிலைகள், அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தரைப்பாலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, தரைப்பாலங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போது அந்த வழி போரில் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து

நல்லது. நீர்நிலைகள், அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தரைப்பாலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, தரைப்பாலங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ அந்த வழி போரில் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து தண்ணி அதிகரித்து அந்த தரைப்பாலம் மேலேயே வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பைக்லேயோ இல்லை கார்லேயோ நடந்தோ அந்த வெள்ளத்தை வந்து கடக்க வந்து முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி முயற்சி செய்யும் பொழுதும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கைகள் எடுப்பீங்க, உங்களை சுற்றி உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க அப்படின்ற கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியெலாம் ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275250 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:50. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையால் இவர் சில நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்நேரம் நிகழ்ச்சி. நேர்நேரத்துடைய இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால முன்னெச்சரிக்கை அப்படின்றது தான் தலைப்பு. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்களா, வேர்ல்டு ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதுக்கு உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டுதோறும் July 25 வந்து அனுசரிக்கப்படுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதனுடைய கருப்பொருள் நீரில் மூழ்கி ஏற்படும் இறப்புகளை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இன்றைக்கி சொல்லப்படுது. அதாவது நம்ம நீர்நிலைக்கு அருகில் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, தனித்து செல்லக்கூடாது, எப்பொழுதும் நண்பர்கள் குடும்பத்தினர் இந்த மாதிரி வந்து சேர்ந்து தான் போகணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நீர்நிலைக்கு அருகில் போக விடாமல் தனியாக வந்து அவங்கள விடவும் கூடாது. அந்த மாதிரி நீர்நிலைக்கு அருகிலும் வந்து நம்ம கைகட்டும் நேரத்தில் தொட்டியோ இல்லை வந்து அங்கே கிணறோ இல்லை அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு அது தெரியாது இல்லைங்களா. அவங்கள நம்ம வந்து எப்போவுமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பக்கத்தில் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது வந்து ஆழம் கிட்ட போனால் எது ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லைங்களா, அதையும் நம்ம பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆழம் தெரியாத இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீச்சல் அடித்து நம்ம ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த ஆழமும் நீரோட்டமும் தெரியாது. சம்டைம்ஸ் வந்து தண்ணி வந்து அதிகமாகலாம், இல்லை அந்த இடத்துல தெரியாத ஆழம் அதிகமாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல அது சதுப்பு நிலமாக கூட இருக்கலாம், நிறைய பள்ளங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஆறு குளங்களில் நம்ம வந்து கடல் இந்த இடத்துல வந்து குளிக்கும் பொழுது ஆழம் தெரியாமல் நீரோட்டம் தெரியாமல் நம்ம அந்த இடத்துல இறங்கக்கூடாது.

நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உபகரணங்கள். பாதுகாப்பு உபகரணங்களை நம்ம என்னென்னு சொல்லலாம், லைஃப் ஜாக்கெட், படகு சவாரி செய்யும் பொழுது, நீர்நிலைகளில் நம்ம படகு சவாரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வளையங்கள், நீச்சல் குளங்களில் கிணறுகளுக்கு இந்த மாதிரி மீட்பு கயிறு, மிதவைகள் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம தயார் நிலையில் எப்போவுமே வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நபர் வந்து நீர்களை மூழ்கிட்டாங்க அப்படின்னா நீரில் மூழ்கியற பாதுகாப்பாக உடனே வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா உடனே நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வரவைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணோன்னா அந்த நபர் வந்து சுவாசிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சிபிஆர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சு பகுதி அழுத்தம் மற்றும் செயற்கை சுவாசம் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா தண்ணீரை வெளியேற்றணும். அந்த நபரை ஒரு பக்கமாக சாஞ்சு படுக்க வச்சு மூச்சு குழாயில்

அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து எச்சரிக்கை கொடுக்கும், வானிலை ஆய்வு அந்த வானிலை வானிலை மையத்துடைய எச்சரிக்கைகளை கேட்டு நீர்நிலைக்கு பக்கத்தில் வந்து செல்றதையோ இல்லை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மின்கம்பங்கள் மின்பெட்டிகளுக்கு அருகில் செல்றதையோ நம்ம வந்து தவிர்க்க வேணும். நேரம் நிகழ்ச்சியோடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்த தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அவசர கால முன்னெச்சரிக்கை அப்படின்ட்டு பேசியிருந்தோம். நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சில நேர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிலையத்தின் சார்பாக நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. நேயர்களுக்கு வணக்கம்.
2: துலாக்கோல் நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு என் கூட லெட்டர்ஸ் படிக்க பூங்கோழி வந்திருக்காங்க. வணக்கம் பூங்கோழி.
3: வணக்கம் ஜெயஸ்ரீ.
2: படிக்கலாமா லெட்டர்ஸ்?
3: கண்டிப்பாக.
2: முதல் கடிதம் நீங்களே படிச்சிருங்க.
3: வில்லியனூர்லேருந்து குமாரவேல், காளிய பெருமாள் இந்த இரண்டு நேர்களும் இம்மாதம் 12ஆம் தேதி அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் பற்றிய உரையில் விதை, உரம், பூச்சிக்கொல்லி, நுண்ணுயிர் வழங்கல் இவை பற்றி கூறினார்கள். மெல்லிசை பாடல் முன் ஒளிபரப்பு தெளிவாக ஒளிபரப்பியிருந்த நிகழ்ச்சியின் பயன் கூடுதலாக அமைந்திருந்தது. நன்றி என்று முடித்திருக்கிறார். அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க?
2: அடுத்த கடிதம் எழுதியிருக்கிறவங்க சென்னை அண்ணா நகரில் இருந்து ஆர் முத்துசாமி, சி லதா.
3: எந்த நிகழ்ச்சியை பத்தி?
2: நமது நிலையம் இந்த மாதம் 7ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பு செய்த பனைமலை சிவன் கோவில் சித்திரத்தை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இவங்க. பனைமலை சிவன் கோவில் சித்திரம் திருவண்ணாமலை சிவனை வணங்கிய பக்தி அனுபவத்தை எங்களுக்கு வழங்கியது. விரைவில் அந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம். மறு ஒளிபரப்பு செய்வீர்களா என்று கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
3: இதே நிகழ்ச்சியை பத்தி தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 7 மற்றும் 14ஆம் தேதி ஆகிய இரு நாட்களிலும் பகல் 12 மணிக்கு தாங்கள் தயாரித்து அளித்த பனைமலை தாளகிரீஸ்வரர் ஆலயம் சித்திரத்தை குடும்பத்துடன் கேட்டு மகிழ்ந்தோம். 7ஆம் நூற்றாண்டில் மலை மீது ராஜசிம்மவர்மன் கட்டிய இந்த சிவாலயம் ஒரு பெரும் சாதனை. இயற்கை எழிலோடு சிவலிங்கத்தையும் அஷ்ட தாளாம்பிகை அம்மையையும் தரிசனம் செய்து நலம் பெறவும், மலையடியில் பெரிய ஏரியை அமைத்து நீர்வளம் பெருக்கிய அம்மன்னனின் மதிநுட்பத்தையும் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். எழுதிய ஜே சச்சிதானந்தம் அவர்களுக்கும், குரல் வண்ணம் அளித்து காட்சிகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கும், அமைப்பில் உதவியாக இருந்த எஸ் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் குடும்பத்தோடு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று எழுதியிருக்கும் நேயர்கள் சென்னை எழும்பூர் பத்மாவதி, ராஜன், பிருந்தாராஜன், விஸ்ருதி, சர்விகா.
2: இதே நிகழ்ச்சியை பற்றி மின்னஞ்சல்ல ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சென்னையிலிருந்து ராஜஸ்ரீ என்கிற நேயர், இம்மாதம் 14ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான தாளகிரீஸ்வரர் கோயில் சித்திரத்தை பற்றிய கடிதம் இது. வணக்கம். இன்று தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம் இறுதி பகுதியையும் கேட்டேன். முதல் பகுதி போலவே இன்றும் காகம் கரைதல், பறவைகள் ஒலிகள், சிவன் பாடல்கள் போன்றவை நம்மை கோவிலுக்கே கூட்டிச் சென்றது. மற்றும் பூஜை நடக்கும் நேரத்தில் ஒலிப்பதிவு செய்தது நம்மையும் அறியாமல் சுவாமிக்கு எதிரே நிற்பது போல தோன்றச் செய்தது. ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கே எவற்றையெல்லாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பது போல இருந்தது மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களின் உரையாடல். பல நல்ல கருத்துக்களை கூறினார்கள். மேலும் ஆலயத்திற்கு வந்தவர்கள் மற்றும் அர்ச்சகர்களின் பேச்சும் அந்த இறைவனை தரிசிக்கச் செல்ல தூண்டுகிறது. இதே போல இன்னும் நல்ல நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தும் பேசியும் நம்மை அந்த கோவிலுக்கே செலவில்லாமல் மனதார அழைத்துச் சென்ற மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கு பாராட்டுகள் மற்றும் நன்றி. நிகழ்ச்சி அமைப்பில்

0: உதவிய எஸ் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி என்று இந்த நேயர் எழுதியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய கடிதங்கள் இந்த வாரம் வந்திருக்கா?
1: ஆமா, கண்டிப்பா. இதே நிகழ்ச்சியை பத்தி விழுப்புரம் ராமலிங்கம், ராஜகுமாரி, பத்ரி நாராயணன், ஸ்ரீநந்தினி இவங்க எழுதியிருக்காங்க.
0: என்ன எழுதியிருக்காங்க?
1: 14 நண்பகல் 12 தங்கள் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பிய பனைமலை சித்திரம் கேட்டோம். அருள்மிகு தாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாடகிரீஸ்வரர் கோயில் சித்திரம் கேட்டு நேரில் பார்த்தது போலவே அமைந்திருந்தது. முதல் பகுதி கேட்டபோதே இரண்டாம் பகுதி எப்பொழுது கேட்போம் என ஆவலாக இருந்தது. மலையை குடைந்து கோவில் குகை என்றும் கல்லிலேயே படிக்கட்டுகள் அமைந்திருப்பதும் மிக அருமை. இந்த நாடகத்தை எழுதிய ஜே சச்சிதானந்தம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும், அமைப்புக்கு குரல் கொடுத்த மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கும் எங்கள் நன்றி என்று எழுதியிருக்காங்க.
0: இதே நிகழ்ச்சியை பற்றி புதுவை முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகரில் இருந்து இ. திருவேங்கடம், கஸ்தூரி, சங்கமித்ரா, தென்றல் சத்யா ஆகியோர் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க.
1: என்னன்னு எழுதியிருக்காங்க?
0: இம்மாதம் 7 மற்றும் 14 விழுப்புரம் மாவட்டம் பனைமலை கிராமத்தில் 1300 முன்பு எந்தவிதமான போக்குவரத்தும் இல்லாத காலத்தில் பனைமலை கிராமத்தில் அமைந்துள்ள மலையின் மீது பாறைகளில் படிக்கட்டுகளை அமைத்து மலை உச்சியின் மீது பிரம்மாண்டமான சிவன் கோவிலை நரசிம்ம பல்லவ மன்னன் கட்டி உள்ளதை பாராட்டியே ஆக வேண்டும். இக்கோயிலில் உள்ள சிவன் தாளகிரீஸ்வரர் அம்மை அஷ்ட தாளாம்பிகை என்றும் பெயர் கொண்டுள்ளார்கள். 55 தூண்களுடன் கூடிய கோவிலில் சிவன் கர்ப்பகிரகத்தில் 16 பட்டைகள் கொண்ட அமைப்பில் உள்ளார். கருவறையின் வலப்பக்கத்திலும் தென்புறமும் சுவற்றில் திருமால், பிரம்மா ஆகிய சுவாமிகளின் சிலையும் உள்ளது. அவற்றிற்கு அக்காலத்திலேயே வண்ணங்கள் தீட்டியுள்ளார்கள். அவை எல்லோரா குகை கோயிலில் உள்ள வண்ணங்கள் போல் உள்ளது. மலையின் மீது நின்று பார்த்தால் ஒரு புறம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பசுமையான வயல்வெளியும் இந்த மலையை ஒட்டி ஒரு பெரிய ஏரியும் உள்ளது சிறப்பானதாகும். பனைமலை சிவன் கோவில் ஒரு பார்க்க வேண்டிய இடமாக மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது. இதனை ஒளிச்சித்திரமாக வழங்கிய புதுவை வானொலிக்கு நன்றி என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார்கள். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: எப்பவுமே நிறைய கடிதம் எழுதக்கூடிய தெல்லாருணா பானு தான் எழுதியிருக்காங்க.
0: எந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க?
1: இம்மாதம் 15 காலை 8 நமது நிலையம் அஞ்சல் செய்த காலம் போற்றும் கர்ம வீரர் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பற்றிய சிறப்புரை கேட்டு மகிழ்ந்தேன். மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். 6 மேல் படிக்கவில்லை. ஆயினும் ஆங்கிலேயன் இந்நாட்டை அடிமைப்படுத்தி அராஜக ஆட்சியை செய்வதை அண்ணல் காந்தி அமைதி வழியில் எதிர்த்தார். அவரால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்ட வீரராக வாழ்ந்து பல ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்தார். அப்போது பல்வேறு தொழிற்சாலைகள், அணைகள், கல்விச்சாலைகள் அமைத்தார். எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை என காலம் முழுவதும் கண்ணியமான வாழ்வை வாழ்ந்தவர் இவர். தமிழை அலுவலக மொழியாகவும் வரவு செலவு ஆண்டு அறிக்கையை தமிழில் வாசிக்கவும் செய்த அற்புதமான மனிதர் இவர். பாரத நாட்டின் பிரதமர் பதவி இவரை நாடி வந்தது. ஆயினும் பதவி மோகம் இல்லாமல் பாமரனின் வாழ்வை உயர்த்துவதே வாழ்வின் குறிக்கோள் என வாழ்ந்தவர். காமராஜர் ஆட்சியை போல அமைப்போம் என எந்த அரசியல்வாதியாலும் பேசப்படுபவர் இவர் ஓர் அவதார புருஷர். வாழ்க அவரின் புகழ், வளர்க அவர் கண்ட அரசியல் கனவு என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர். ஜெயஸ்ரீ, அடுத்த கடிதம் யாரு எழுதியிருக்காங்க?
0: அடுத்த கடிதம் புதுச்சேரி வில்லியனூரில் இருந்து க. குமரவேல், ரா. கலியபெருமாள் என்கிற நேயர்கள் எழுதியிருக்காங்க.
1: எந்த நிகழ்ச்சியை பத்தி எழுதியிருக்காங்க?
0: இம்மாதம் 16 அன்று இரவு 9:30 ஒலிபரப்பான நாடகம் பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க.
1: என்னன்னு எழுதியிருக்காங்க?
0: இம்மாதம் 16 அன்று இரவு 9:30 ஒலிபரப்பிய பூமிகா நாடகம் நல்ல விழிப்புணர்வு நாடகம். மிகவும் ஆர்வமுடன் கேட்டேன். ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலிக்கு எனது நன்றி. நல்ல சிறப்பான நாடகம் இது. மதுரை வானொலி படைப்பான இந்த நாடகத்தை வழங்கிய புதுச்சேரி வானொலி நிலையத்தாருக்கு எனது நன்றியும் பாராட்டும் என்று இந்த நேயர்கள் தனது விமர்சனம்

0: பத்திரங்களை எழுதியுள்ளார்கள்.
1: அடுத்த கடிதம்
0: யார் எழுதியிருக்காங்க?
1: தெள்ளாறு நா பானு எழுதியிருக்காங்க. இம்மாதம் 17 பகல் 11 சென்னை வானொலி தயாரித்த நமது நிலையம் அஞ்சல் செய்த இலக்கியம் பேசுவோம் பகுதியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் ஜெபஜோதி புஷ்பம் அம்மையாருடன் பொன்சந்திரன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் கேட்டு மகிழ்ந்தேன். 2000 முன்னரே ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட்டுள்ளது. பெண்களும் மேதைகளாக வலம் வந்துள்ளனர். இதில் ஔவையார் நமக்கு அதிகம் தெரிந்தவர். பெண்களின் வீரம், கற்பு, கடமை உணர்வு, காதல், சமூக நல சிந்தனைகள் போன்றவற்றை இவ்வுரையாடல் சுருக்கமாக தொட்டுக்காட்டி நேயர்களுக்கு சிந்தனை விருந்தை படைத்தது. சுயநலமில்லாமல் நாட்டு நலனில் அக்கறை கொண்டு மண்ணுடைய போர் வெற்றியில் தம் புதல்வர்கள் இடம்பெற வேண்டும் என விரும்பிய பெண்கள் சமுதாயத்தில் இருந்துள்ளனர். இன்னும் இதுபோன்ற பெற்றோர்கள் உருவாக வேண்டும். பாரத நாடு வல்லரசாக நாட்டுப்பற்றை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்றும் நினைவில் கொள்வோம். நல்ல உரையாடல், நன்றியும் பாராட்டுகளும் என்று முடித்திருக்கார்.
0: இதுவரைக்கும் நேயர்கள்லாம் கடிதங்கள் மூலம் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அடுத்ததாக
1: முகநூல் வழியாக நேயர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா?
0: ஆமாம். அதாவது நம்ம அந்தந்த முகநூலில் அந்தந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே எல்லா நிகழ்ச்சிகளையும் பற்றி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும்னு அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில நேயர் நிறையாவே விமர்சனம் சொல்லியிருக்காங்க.
1: முகநூல் வழியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்க நேயர்கள் வரிசையில் இன்னைக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இம்மாதம் 23 காலை 7:02 ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்களின் மாறுதல் சிறுகதை, அலுவலகச் சூழலில் நடக்கும் மேலதிகாரிகளின் அதிகார அரசியலையும் அதை சாதுரியமாக கையாளும் ஒரு சாமானிய ஊழியனின் மனநிலையையும் தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறது. மேலாளரின் கடுமையான மன அழுத்தம் மற்றும் மிரட்டல்களால் தனக்கு வேண்டிய பணி இடமாற்றத்தை சொந்த முயற்சியால் பெறும் நாயகன் கிருஷ்ணமூர்த்தி. மேலாளரே பழிவாங்குவதற்காக தன்னை டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டதாக சக ஊழியர்கள் நினைப்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார். மேலாளரும் செய்யாத சாதனைக்கு போலி பெருமை தேடிக்கொள்ளும் வேளையில் கிருஷ்ணமூர்த்தி தேவையில்லாத வாதங்களை தவிர்த்து தான் நினைத்ததை சாதித்து கொண்டு மனபாரமின்றி விடுபடுகிறார். அதிகார வர்க்கத்தின் முகமூடியை கிழித்து நேருக்கு நேர் மோதாமல் சாதுரியமாக காரியத்தை சாதிப்பதே புத்திசாலித்தனம் என்ற உண்மையை உணர்த்தும் ஒரு அழுத்தமான கதையாக இச்சிறுகதை மிளர்கிறது. ஒலிபரப்பிய புதுவை வானொலிக்கு நன்றி என்று எழுதியிருக்கும் நேயர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நந்தகுமார்.
0: இதுவரைக்கும் கடிதங்கள் மூலம் கருத்து தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. கடிதங்கள் எழுத வேண்டிய முகவரியை கொஞ்சம் சொல்லிடுங்களேன் பொங்கோலி.
1: கண்டிப்பாக சொல்லிடுறேன். நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
0: அப்படி இல்லைன்னா மின்னஞ்சல் மூலமும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி
1: aipandi@gmail.com.
0: இதோட ஃபேஸ்புக்கில் அந்தந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம்.
1: மீண்டும் அடுத்த துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் ஜெயஸ்ரீ,
0: பி பூங்குழலி.
1: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: சங்கீத சரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள

புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் அகிலாண்டேஸ்வரி. இயற்றியவர் முத்துசுவாமி தீக்ஷிதர் அவர்கள். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி.
2: வணக்கம்.
3: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சொல்லி தந்துட்டு இருக்கேன் இல்லையா? என்ன ராகம், என்ன தாளம் அது?
2: ஜுஜாவந்தி ராகம், ஆதி தாளம்.
3: இன்னைக்கு வந்து முழு கிருத்தியவும் பாடி பார்க்கலாம்.

0: இந்த கிருதி இதோட நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் இயற்றிய அகிலாண்டேஸ்வரி எனும் பாடல். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் கே தனலட்சுமி.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
4: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:31. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் சம்பந்த ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீடலால வாயிலாய் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 12:35:59 நொடி. பனிசை மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் வையகம் என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வேட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதம்.

0: பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: பாவல் அந்த செய்தியை கேட்டவுடனே வீட்டுக்கு ஓடி வருவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் ஏமாந்தாள், அவன் வரவில்லை. கடைசியில் அவள் நடந்து நடந்து அலுத்து போய் சமையல் அறையிலிருந்து பெஞ்சின் மீது புத்தகங்களை வைத்துவிட்டு அதன் மீது உட்கார்ந்தாள். அந்த இடத்தை விட்டு அசைவதற்கே பயந்து போய் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். பாவலும் ஹகோலும் வீடு திரும்பும் வரையிலும் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று அவர்களை பார்த்த மாத்திரத்தில் வாய்விட்டு கத்தினாள். ஆமாம், தெரியும் என்று புன்னகையோடு சொன்னான் பாவல். நீ என்ன பயந்து விட்டாயா? ஆமாம், எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது. நீ பயப்படக்கூடாது, அதனால் பயனில்லை என்று சொன்னான் ஹகோல். சரி, தேநீருக்கு தண்ணீர் கூட வைக்கவில்லையா என்று கேட்டான் பாவல். எல்லாம் இதனால்தான் என்று கூறிக்கொண்டே தன் இடத்தை விட்டு எழுந்து புத்தகங்களை சுட்டிக்காட்டினாள் அவள். அவளது மகனும் ஹகோலும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பினால் அவள் மனம் சிறிது நிம்மதி பெற்றது. பாவல் அந்த புத்தகங்களின் சிலவற்றை பொறுக்கி எடுத்து புழக்கடைக்கு சென்று ஒழித்து வைக்கப் போனான். இதற்கெல்லாம் பயந்தால் ஒன்றுமே நடக்காதம்மா என்று கூறிக்கொண்டே தேநீர் அடுப்பை ஏற்றினான் ஹகோல். இந்த மாதிரி முட்டாள்தனத்தில் ஜனங்கள் தங்கள் நேரத்தை பாழடிப்பது இருக்கிறதே, அது படுமோசமான வெட்ககரமான காரியம். இடைவாரியிலே வாள்களை தொங்கவிட்டு கொண்டும் பூச்சுகளில் தார் ஆணிகளை மாட்டிக்கொண்டு பெரிய பெரிய குண்டு மனிதர்கள் இங்கு வருவார்கள். இங்குள்ள எல்லாவற்றையும் குடைந்து துளைத்து பார்ப்பார்கள். படுக்கைக்கு கீழே அடுப்பு

அவை இப்படித்தான் என்னுடைய சாமான்களையெல்லாம் அவர்கள் தாறு மாறாய் உலை தெரிந்து சீர்குலைத்து விட்டார்கள். பிறகு அந்த பரிதவிப்பால் அவர்கள் இன்னது செய்வது என தெரியாமல் திகைத்து வெளியேறினார்கள், போய்விட்டார்கள். இன்னொரு முறை அவர்கள் போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். பிறகு என்னை சிறையில் போட்டு 4 மாத காலம் உள்ளே வைத்திருந்தார்கள். சிறைக்குள் போனால் நீ வெறுமனே உட்கார்ந்திருப்பதை தவிர வேறு வேலையே கிடையாது. பிறகு சிறையில் இருக்கும்போது சம்மன்கள் வரும். உன்னை தெருக்களின் வழியே சிப்பாய்கள் நடத்தி செல்வார்கள். யாரோ ஒரு பெரிய தலைவன் உன்னை என்னென்னவோ கேள்வி கேட்பான். அந்த தலைவர்களில் எவனும் அப்படி ஒன்றும் புத்திசாலி அல்ல. அர்த்தமற்றி எதையெதையோ கேட்பான். பிறகு மீண்டும் சிறைக்கு கொண்டு போகுமாறு சிப்பாய்களுக்கு கட்டளையிட்டு உன்னை அங்கும் இங்குமாக வெட்டியாக இழுத்தடிப்பார்கள். அவர்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு ஏதாவது மாரடித்து ஆக வேண்டுமே. கொஞ்சம் நாள் போய்விட்டால் அவர்களை சலித்து போய் உன்னை விடுதலை செய்து விடுவார்கள். அவ்வளவுதான். அந்த்ரியுஷா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டாள் தாய். அடுப்பை மூட்டி ஊதுவதற்காக குனிந்து முழங்காலிட்டிருந்த ஹகூல் கேட்டாள் தாய் அடுப்பை மூட்டி ஊதுவதற்காக குனிந்து முழங்காலிட்டிருந்த ஹகூல் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் சிவந்து போயிருந்தது. பிறகு மீசையை திருகிவிட்டு கொண்டு கேட்டான், எப்படி பேசுகிறேன்? என்னவோ யாரும் உங்களை துன்புறுத்தாத மாதிரி. இந்த உலகில் துன்புறாத ஆத்மா எங்கேயம்மா இருக்கிறது என்று இளம் புன்னகையோடு கூறிக்கொண்டே எழுந்து நின்று தலையை ஆட்டிக்கொண்டான். அவர்கள் என்னை எவ்வளவோ துன்புறுத்ததான் செய்தார்கள். ஆனால் எனக்கெல்லாம் பழகி போய்விட்டது, மறத்து போய்விட்டது. அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்று தெரிந்திருந்தும் நாம் என்ன செய்துவிட முடியும்? அந்த துன்பங்களையெல்லாம் பொருட்படுத்தினால் என் வேலைதான் கெடும். அந்த துன்பங்களையெல்லாம் நினைத்து பார்ப்பதும் வீணான நேரக்கொலைதான். இதுதானம்மா வாழ்க்கை. சமயங்களில் மனிதர்களை கண்டாலே எனக்கு கோபம் வரும். எண்ணி பார்த்தேன், இதில் என்ன பயன்? ஒவ்வொருத்தனும் அடுத்தவன் நம்மை அறையப் போகிறான் என்று எண்ணித்தான் பயப்படுகிறான். எனவே முதல் அடியே இவனே கெடுக்க முற்படுகிறான். இப்படித்தானம்மா வாழ்க்கை இருக்கிறது. அவனது வார்த்தைகள் இத சுகத்தோடு பிறந்து வழிந்தன. அந்த பேச்சினால் அவளுக்கு அன்று நடக்கவிருக்கும் சோதனையை பற்றிய பயம் நீங்க ஆரம்பித்தது. அவனது மொழி கண்களில் களிப்பு குடிக்கொண்டது. அவன் எவ்வளவு கோரமாயிருந்தாலும் லாவகமான உடற்கட்டு கொண்டவன் என்று கண்டாள் தாய். பெருமூச்செறிந்தாள். அந்த்ரியுஷா, கடவுள் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று மனதார வாழ்த்தினாள் அவள். ஹகோல் தேநீர் அடுப்பருகே சென்று குந்தி உட்கார்ந்தான். எனக்கு நல்ல அருள் கொஞ்சம் கிடைத்தாலும் போதும், நான் அதை ஒன்று மறுதளிக்க மாட்டேன். ஆனால் அவ்வருளுக்காக நான் கை நீட்டி யாசகம் கேட்க மாட்டேன் என்றான் ஹகோல். பாவல் புழக்கடையிலிருந்து வந்து சேர்ந்தான். அவர்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கப் போவதில்லை என்று நம்பிக்கை நிறைந்த குரலில் சொல்லிவிட்டு முகம் கை கழுவினான். பிறகு கைகளை துடைத்து கொண்டு தாயின் பக்கமாக திரும்பினான். நீங்கள் மாத்திரம் பயந்ததாக காட்டிக்கொண்டால் உடனே அவர்களுக்கு சந்தேகம் தட்டிவிடும். இந்த வீட்டில் ஏதோ இருக்கப் போய்தான் நீங்கள் இப்படி நடுங்கி சாகிறீர்கள் என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள். நாம் தப்பாக எதுவும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நியாயம் நமது பக்கத்தில்தான் இருக்கிறது. அந்த நியாயத்திற்காக நாம் நமது ஆயுள் முழுவதுமே பாடுபடுவோம். அது ஒன்றுதான் நம்மீது உள்ள குற்றம். பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நான் தைரியமாக இருப்பேன் பாஷா என்று அவள் உறுதி கூறினாள். ஆனால் உடனேயே அவள் மனங்குலைந்து பரிதாபமாக கூறினாள், அவர்கள் சீக்கிரம் வந்து காரியத்தை முடித்து கொண்டு போனால் தேவலை. ஆனால் அவர்கள் அன்றிரவு வரவில்லை. காலையில் அந்த பிள்ளைகள் தன்னை கேலி செய்ய முனைவதற்கு முன்னால் தானே தன்னை கேலி செய்து சமாளித்துக் கொள்ள முயன்றாள். பார்த்தாயா, பயம் வருவதற்கு முன்னாலேயே நான் பயந்து செத்தேன் என்று கூறிக்கொண்டாள். கலவரம் நிறைந்த அந்த இரவுக்கு பிறகு சுமார் 1 மாத காலம் கழித்து போலீசார் வந்தே விட்டார்கள். அன்று நிக்கோலாய் பாவலையும் அந்திரேயையும் கண்டு பேசுவதற்காக வந்திருந்தான். அவர்கள் மூவரும் தங்களது பத்திரிகை விஷயமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நடு இரவு. ஏற்கனவே படுக்க சென்றுவிட்ட தாய் தூக்க கலக்கத்தில் சொக்கியவாறே அவர்களது அமைதியும் ஆர்வமும் நிறைந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்திரே ஜாக்கிரதையாக தனக்கு பின்னால் கதவை தாளிட்டுவிட்டு சமையல் அறையை கடந்து சென்றான். அந்த சமயம் முற்றத்தில் ஏதோ தகரவாளி உருளும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து
கதவும் பட்ட

0: யார் என்று திறக்கப்பட்டது. அந்திரேயு சமையல் அறைக்குள் தாவி வந்து சேர்ந்தான். அது பூட்ஸ்லாட சத்தம்தான் என்று ரகசியமாக சொன்னான்.
1: மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: வர துடித்தேன், துணைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலை
1: தேன் போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1 மணி. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணவனே நம்பர் 2275250 2275240 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275250 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு இணைத்து டயல் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:06. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275250, 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275250, 2275240. இப்போ உங்களுக்காக பாடல் வருது ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:12 நீங்க ரசி கேட்டு இருக்கீங்க மகளிர் உங்கள் ஜாஸ் இப்ப நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மணிமாலா ஒசூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஒசூர்ல இருந்து மணிமாலா பேசுறீங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு டிராகன் படத்துல இருந்து வலி துணி.
0: வலி துணியை பாட்டு இதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கலாமா?
1: என் மகளுக்காக புரியுது.
0: உங்களுடைய மகளுக்காக, உங்க மகளை பிடிக்கும், அதனால அந்த அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிதானே?
1: அப்படிதாங்க.
0: சரி, அவங்களுக்காகவும் உங்க மகளுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு வழி துணியா சாங். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க மேம்.
1: நன்றிங்க.

மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275250 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்கூறிட்டு நினைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட டிராகன் திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன்.

மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை, அதாவது மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிக்கணும். உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275250 2275240 வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்கூறி டிஎன்ஐ இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: இப்ப நம்ம கிட்ட பாட்டு கேக்குறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: திருவதியில இருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேம்மா.
0: சாந்தி சிவசண்முகம் மேம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் புதிய பூமி.
0: புதிய பூமி திரைப்படத்துல இருந்து.
1: நான் உங்கள் வீட்டில் இது ஊரறிஞ்ச உண்மை.
0: நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிஞ்ச உண்மை இல்லைங்களா? பாட்டை சொல்லும் போதே ஒரே புன்னகையா இருக்கு,
1: அப்படிதானே?
0: எதனால இந்த பாட்டு பிடிக்கும்?
1: எம்ஜிஆர் பாட்டு இல்ல, எப்பவுமே எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எம்ஜிஆர் பாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆர் உடைய ரசிகை. உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குமா? ரொம்ப நன்றி.
1: நன்றிமா, நன்றி.
0: மகளிர், நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275205020275240. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்கூறியத்தையான இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட அந்த பாட்டு அவங்களுக்காக வந்துட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:25. இப்ப நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் கூடூர், மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
0: மாலாதேவி ரவீந்தர் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன். சாப்பிட்டாச்சுங்களா?
1: இனிமேதான் மேடம், பாட்டு கேட்டுட்டு தான் சாப்பிடணும்.
0: பாட்டு கேட்டுட்டு தான் சாப்பிட்டு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு வைராகியத்தோட லைன் ட்ரை பண்ணி கிடைச்சிருச்சு.
1: ஆமா மேடம்,
0: அப்படிதானா? ஓகே ஓகே மேம், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு எல்லாமே என்ற ஆசாதான் அந்த படத்துல அழகான மஞ்சள் புறா. இது அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் நிலையத்தார் அனைவருக்கும் இந்த பாடல் வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றிங்க மேம், நன்றி. மகளிர் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275250, 2275240. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு இணைத்து டயல் பண்ணுங்க. இப்போ அவங்க கேட்ட சூப்பரான பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:35 நொடியில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கிட்ட பாட்டு கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, என் பேர் சசிகலா விக்னேஷ்.
0: சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் குட்டியாங்குப்பத்துலேருந்து பேசுகிறேங்க.
0: குட்டியாங்குப்பத்துலேருந்து பேசுகிறீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆ, சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா?
0: இனிமேல் தான் சாப்பிட்ணும். உங்கள் கிட்டலாம் பேசிட்டு போய் தான் சாப்பிட்ணும். என்ன சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்களா?
1: எல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பிடணும், பாட்டை கேட்டுட்டு அப்படியே சாப்பிடலான்னு.
0: பாட்டை கேட்டுட்டு சாப்பிடலாம்னு வந்துட்டீங்க இல்லைங்களா? பாட்டு தான் நம்மளுக்கு முக்கியம், அதுக்கப்புறமே சாப்பிட்டுக்கலாம். பாட்டெல்லாம் கேட்டுட்டு அதே சந்தோஷத்தோட போய் சாப்பிட்டுலாம் அப்படின்னு இல்லைங்களா? என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: எனக்கு ரிதம் படத்துல இருந்து நதிய நதிய சாங் போடுங்க.
0: ரிதம் படத்துல இருந்து நதிய நதிய பாட்டு எதனால வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அதுல வந்து பெண்ணையும் அந்த தண்ணியையும் கம்பேர் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றிங்க.
0: மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்களா 0413 என்ற முன்கூறிட்டு என்னை இணைத்து டைல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275250 2275240 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட நதியே நதியே அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:40 நீங்க ரசித்து கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்ப நம்ம கிட்ட பாட்டு கேட்கறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நாங்க கடலூர்ல இருந்து குட்டியாங்குப்பம் கிராமத்துல இருந்து மோகனா பேசுறேன்.
0: மோகனா மேம் சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பட்டாளம் மூவில இருந்து எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் இந்த சாங் டெடிகேட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த சாங் டெடிகேட் பண்றேன்.
0: உங்க ஃபேன்ஸ்க்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்றீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க யாருக்காக இந்த பாட்டு அப்படின்னு சொல்லும் போது. என்ன மோகனா மேடம், ரொம்ப பசியில இருக்கீங்களா?
1: அப்படியெல்லாம் இல்ல மேடம், சாப்பிட்டுதான் தெம்பா பேசுறோம்.
0: சாப்பிட்டுதான் தெம்பா பேச, எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடையாதா?
1: சாப்பிடுங்க மேடம், வாங்க சாப்பிடுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா வரேன் மேம், உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்க. நன்றி மேம்.
1: ஓகே நன்றி.
0: மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275252 வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட பட்டாளம் திரைப்படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:49:23 நொடி. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆர் என் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை, நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கணும்னு நினச்சாங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கேட்கணும்னு நினைக்கிறவங்க உடனே ஃபோன் எடுத்து டைல் பண்ணலாம். டைல் பண்ண வேண்டிய நம்பர் 2225252205 2250 வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணெய்.

மணி புதுவை நேரம் 1:55:52. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பாடல்களை கேட்டு ரசித்த, அதாவது லைன் கிடைச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும், பாடல் கேட்காமலே இந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நிலையத்தின் சார்பாக அவங்க கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்குமே நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:15, 15:15. நேர்லே 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:20:15. என்றும் இனிமே நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். படக்கோட்டி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:25. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையில வரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:29 40 நொடி. என்று நினைவு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். வானம்பாடி திரைப்படத்தில் இருந்தது.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:36:26 என்றும் இனிய நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவன் எஸ் மோகன்ராம்.
2: Bonjour Mohan.
3: Bonjour monsieur.
2: இனியோட கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம வந்து உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எதுக்காக நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறீங்க? இது வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான். அதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்கணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுறேன்.

0: நீங்கள் அதுக்கப்புறம் என்ட ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. Pourquoi apprenez-vous le français? Pourquoi apprenez-vous le français? இது ஒரு ப்ராப்பரான சவுண்டிங். இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்லோவாக நம்ம சொல்கிற மாதிரி பார்க்கலாம். Pourquoi சொல்லுங்க.
1: Pourquoi?
0: இன்னொரு வாட்டி.
1: Pourquoi
0: apprenez
1: apprenez-vous
0: le français?
1: Le français.
0: Pourquoi?
1: Pourquoi
0: apprenez-vous
1: apprenez-vous
0: le français?
1: Le français.
0: இதோட மீனிங் என்னன்னாக்கா, why do you learn French அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விதான் இதோடைய அர்த்தம். டவுட் எதா இருக்கா மோகன்? சவுண்டிங்ல
1: இல்ல மிஸ்டர்.
0: ஓகே மெர்சி. சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ நம்ம எந்த ஆன்சர்னாலும் சொல்லலாம், பல வகையான காரணங்களை மறைச்சிருப்போம். சில பேர் சொல்லும் போது, நான் பிரான்ஸ் போறதுக்காக நான் வந்து ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிறேன், நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிறேன், இந்த மாதிரி பல வகையான ரீசன்ஸ் இருக்கும் போது எப்படி நம்ம இந்த ஆன்சர்ஸ் பண்ணலாங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்ல கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறேன். அந்த சென்டென்ஸ் நம்ம இங்கே எந்த ரீசன் சொன்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னன்னாக்கா, ஜப்ரம் சொல்லுங்க.
1: ஜப்ரம்.
0: இப்போ தமிழில் எப்படி அப்புறம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஜே கூட வர மாதிரி ஜப்ரம்.
1: ஜப்ரம்.
0: லே ஃப்ரான்சே.
1: லே ஃப்ரான்சே.
0: அவ்வளோ. இப்போ இன்னொரு வாட் சொல்லுங்க பார்ப்போம்.
1: ஜப்ரம் லே ஃப்ரான்சே.
0: இப்போ எந்த ஆன்சர் நீங்கள் சொல்ல போகிறதாக இருந்தாலும், ஏன்னா இப்போ நான் பல வகையான ரீசன்ஸ் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்தந்த ஜோனுக்குலாம் போகலாம், இந்தந்த ரீசனுக்காக படிக்கிறவங்களாம் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கொஸ்டின்க்கு இந்த ஆன்சர் இது காமனாக எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜப்ரம் லே ஃப்ரான்சே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லுற ரீசன் மட்டும் எங்கூட ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், சில பேர் சொல்லுவாங்க என்னன்னாக்கா, நான் ஃப்ரான்ஸ் போகிறதுக்காக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், நான் ஃப்ரான்ஸ் போகிறதுக்காக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜப்ரம் லே ஃப்ரான்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லுற ரீசனை அப்படி அட்ராப்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னாக்கா, பூர். பூர் சொல்லுங்க.
1: பூர்.
0: பூர்.
1: Pour
0: aller.
1: Aller.
0: Pour aller.
1: Pour aller.
0: En France.
1: En France.
0: Pour aller.
1: Pour aller.
0: En France.
1: En France.
0: இப்போ நம்ம ஸ்டார்டிங்னு சொல்றோம், எப்படி சொல்லணும்னாக்கா, இந்த ஃபுல் சென்டென்ஸ் கொடுக்கும்போது, j'apprends le français pour aller en France. சொல்லுங்க.
1: J'apprends le français pour aller en France.
0: Super. இன்னொரு சொல்லுங்க பாப்போம்.
1: J'apprends le français pour aller en France.
0: Super. இதோட அர்த்தம் தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் பிரான்ஸ் போறதுக்காக பிரெஞ்சு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரை விருப்பப்பட்டீங்கன்னாக்கா, இந்த வாக்கியத்தை நீங்க யூஸ் பண்ணி சொல்ற மாதிரி பார்க்கலாம். இதுவே இன்கேஸ் காரணங்கள் வேற மாதிரி இருக்கலாம், நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்காக பிரெஞ்சு கத்துக்கிறேன், நல்லா கவனிக்கலாம். அந்த கத்துக்கிறேங்கிறது என்னன்னாக்கா, அந்த ஜப்ரோன்ல ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்க நினைக்க ரீசன் மட்டும் மாத்த போறீங்க. என்ன ரீசன் மாத்த போறீங்கன்னாக்கா, பூர். பூர் சொல்லுங்க.
1: பூர்.
0: அதுக்கப்புறம் ஃபேர். ஃபேர் சொல்லுங்க பாப்போம்.
1: ஃபேர்.
0: பூர் ஃபேர்.
1: பூர் ஃபேர்.
0: மே.
1: மே.
0: மே.
1: மே.
0: ஏ. ஏ சொல்லுங்க.
1: ஏ.
0: ட்யூ.
1: ட்யூ.
0: எட்யூ.
1: எட்யூ.
0: எண்டிங் த டீ சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி எட்யூத்.
1: எட்யூத்.
0: பூர் ஃபேர்.
1: பூர் ஃபேர்.
0: இப்போ நம்ம என்ன பண்ணோம், சேர்த்து படிக்க போகிறோம். அங்கே லியசோன் ஒப்ளிகாத்தவர் சொல்லுவாங்க, மே எத்யூதுன்னு சொல்லாமல் மே ஜெத்யூத்.
1: மே ஜெத்யூத்.
0: சூப்பர். என்ன ரெட் சொல்லுங்க பார்ப்போம்.
1: Mes études.
0: J'apprends.
1: J'apprends.
0: Le français.
1: Le français.
0: Pour faire.
1: Pour faire.
0: Mes études.
1: Mes études.
0: Sur.
1: Sur.
0: P.
1: P.
0: Ri.
1: Ri.
0: Heure.
1: Heure.
0: Supérieur.
1: Supérieur.
0: Super. Une autre fois,
1: supérieur.
0: அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன மாதிரி, pour faire mes études supérieurனாக்கா, நான் என்னோட highest studies பண்றதுக்காக பிரெஞ்சு கத்துக்கிறேன்னு சொல்ல வேற விருப்பப்பட்டீங்கன்னாக்கா, இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அகைன் ஒரு வாட்டி சொல்லி காட்டுறேன், ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. J'apprends le français pour faire mes études supérieures. அப்படின்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்ன, அது அதோட அர்த்தம் என்ன மோகன்?
1: நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறேன்னு
0: அர்த்தம். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்காக நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் அதோட ரீசன், ப்ராப்பரான அர்த்தமா அதுதான் அது வந்து சேரும். ஓகே. ஸோ இதோட மூணாவது ஆன்சர். இப்போ இந்த மூணாவது ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா, இன்னும் சில பேர் வந்து, நான் பிரெஞ்சு இடத்துல வேலை செய்யறதுக்காக நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்னாக்கா, பூர்.
1: பூர்.
0: த்ரா.
1: த்ரா.
0: வாய்.
1: வாய்.
0: த்ரவாய்.
1: த்ரவாய்.
0: ஏ.
1: ஏ.
0: த்ரவாயே.
1: த்ரவாயே.
0: பூர் த்ரவாயே.
1: பூர் த்ரவாயே.
0: ஷே.
1: ஷே.
0: ஷே.
1: ஷே.
0: ல.
1: ல.
0: ஃப்ரான்சே.
1: ஃப்ரான்சே.
0: பூர் த்ரவாயே.
1: Pour travailler
0: chez le
1: chez le
0: français
1: français.
0: OK, இப்போ நம்ம முழு வாக்கியமா ட்ரை பண்ணி பார்க்கறீங்களா? சொல்றீங்களா? இப்போ ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
1: J'apprends le français pour travailler et français
0: chez le français
1: chez le français.
0: ஏன் இங்க முக்கியமான ஷே

0: சொல்றனாக்கா அந்த பிரெஞ்சு இடத்தை நம்ம எப்பெல்லாம் குறிக்கணுமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணனாக்கா ஷேங்கிற வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஜப்பான்ல ஃபிரான்சே பூர் ட்ராவாயே ஷே ல ஃபிரான்சேனா நான் பிரெஞ்சு இடத்துல ஒர்க் பண்றதுக்காக பிரெஞ்சு கத்துற அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணி சொல்ற மாதிரி பாத்துக்கலாம். ஓகேங்களா, கிளியர் ஆகுதுங்களா? இப்ப ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குதுங்களா மோகன்?
1: இல்ல மிஸ்.
0: ஓகே, ஸோ நான் நடுவில் கேள்வி கேட்பேன் ஏதாச்சும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்பேனாக்கா, எதுக்காக ஃப்ரெஞ்சு கத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவேன், அந்த ஆன்சர் நீங்க அகைன் ட்ரை பண்ற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? அதனால தெளிவா எனக்கு வந்து சவுண்டிங்கும் சொல்லணும், தெளிவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக ஃப்ரெஞ்சு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், அவங்களா கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும், இல்லை அவங்க வந்து கைடா இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்களோட ஃப்ரெஞ்சு பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதாகவும் இருக்கலாம். அப்போ இவங்களாம் எப்படி சொல்லனாக்கா, பூர் பார்லே சொல்லுங்க பாப்போம்.
1: பூர் பார்லே
0: அவேக்
1: அவேக்
0: பூர் பார்லே
1: பூர் பார்லே
0: அவேக்
1: அவேக்
0: லே
1: லே
0: கிளியோன்
1: கிளியோன்
0: பூர் பார்லே
1: பூர் பார்லே
0: அவேக் லே கிளியோன்
1: அவேக் லே கிளியோன்.
0: சோ இப்ப நான் சொன்ன மாதிரிதான்

0: போது அவங்களோட ஃப்ரெஞ்ச் பேசுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதாகவும் இருக்கலாம். அப்போ இவங்களாம் எப்படி சொல்லனாக்கா பூர் பார்லே, சொல்லுங்க பார்ப்போம்.
1: பூர் பார்லே
0: அவேக்
1: அவேக்
0: பூர் பார்லே
1: பூர் பார்லே
0: அவேக்
1: அவேக்
0: லே
1: லே
0: கிளியோன்
1: கிளியோன்
0: pour parler
1: pour parler
0: avec les clients
1: avec les clients
0: சோ இப்ப நான் சொன்ன மாதிரி தான் முழு வாக்கியமா சொல்லும்போது j'apprends le français pour parler avec les clients இதோட மீனிங் என்னவா இருக்க போகுதுனாக்கா நான் கிளையன்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக பிரெஞ்சு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துடைய மீனிங் அதுவா தான் இருக்கும். கிளியர் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஓகே, சோ அடுத்தது பார்க்கலாம். இன்னும் சர்டன் பீப்புள்ஸ் பார்த்தனாக்கா ஒரு டிஃபரண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. என்னன்னாக்கா நான் இந்த மொழியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், இந்த மொழியை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த சர்டன் பீப்புள்ஸ் எப்படி பேசணும்னாக்கா பூர் அந்த வார்த்தை நார்மல் பூருங்கிறத சொல்லிட்டு சா சா சொல்லுங்க.
1: சா
0: வார்
1: வார்
0: சவ்வார்
1: சவ்வார்
0: பூர் சவ்வா
1: பூர் சவ்வார்
0: வீன்
1: வீன்
0: லாங்
1: லாங்
0: வீன் லாங்
1: வீன் லாங்
0: பூர் சவ்வா
1: பூர் சவ்வார்
0: வீன் லாங்
1: வீன் லாங்.
0: இப்ப முழுமையா சொல்லும் போது j'apprends le français pour savoir une langue அதோட அர்த்தம் என்னவா இருக்க போதுனாக்கா நான் இந்த மொழியை தெரிஞ்சுக்கணுங்காக நான் என்ன பண்றேன் பிரெஞ்சு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதோட மீனிங் வந்து சேரும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ப்ரொஃபஷன்ல இந்த கைட் ஆகிறதுக்காக சில பேர் கத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் எப்படி சொல்லணும்னாக்கா பூர்
1: பூர்
0: ஆத்ரு
1: ஆத்ரு
0: ஆ சொல்லுங்க
1: ஆத்ரு த்ரு
0: ஆத்ரு
1: ஆத்ரு
0: பூர் ஆத்ரு
1: பூர் ஆத்ரு
0: அங்கீது
1: அங்கீது
0: பூர் ஆத்ரு
1: பூர் ஆத்ரு
0: அங்கீது
1: அங்கீது.
0: ஸோ இதோட அர்த்தம் என்னவா இருக்க போதுனாக்கா டு பி அ கைட் இல்ல கைட் ஆவறதுக்காக நான் என்ன பண்றேன் பிரெஞ்சு கத்துக்கணும்னு சொல்லும் போது j'apprends le français pour être un guide அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப லாஸ்ட் ஒன்று வந்துட்டோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலா இந்த நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய ரீசன்ஸ் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டப்போ என்னன்னாக்கா நான் ஒரு பிரெஞ்சு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் பிரெஞ்சு கத்துக்கினேன் இல்லை நான் ஒரு பிரெஞ்சு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி சொல்லனாக்கா பூர் சொல்லுங்க
1: பூர்
0: ம
1: ம
0: மரியே
1: மரியே
0: பூர் ம மரியே
1: பூர் ம மரியே
0: ஆ
1: ஆ
0: ஃப்ரான்சே
1: ஃப்ரான்சே.
0: இதோட அர்த்தம் இந்த ஆ ஃப்ரான்சே சொல்றீங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன் j'apprends le français pour me marier en français இப்படி நான் சொல்றேனாக்கா ஒரு மேல் ஜெண்டர் நான் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா en françaisங்கிற யாரை குறிக்கினாக்கா ஒரு மேல் பர்சனை குறிக்கும், ஆனால் பர்சன் நான் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நான் ஒரு பிரெஞ்சு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் பிரெஞ்சு கற்றுக்கிறேன்னு சொல்றது. அப்போ இங்கே வந்து en français பேசிடக்கூடாது, தப்பான அர்த்தமாக மாறிடும். ஓகேங்களா? இதுவே இப்படி நீங்கள் சொல்லும் போது pour me marier அகைன் சொல்லுங்க
1: pour me marier
0: oui
1: Win
0: française
1: française
0: française
1: française
0: pour me marier
1: pour me marier
0: win française
1: win française.
0: இது பார்த்தா ஜெண்டர் ஆகி நம்ம இப்ப நம்ம வந்து ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரெஞ்ச் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுக்கா நான் பிரெஞ்ச் கத்துன்னு சொல்லும்போது j'apprends le français pour me marier win française. சொல்லுங்க பாப்போம்.
1: j'apprends le
0: français
1: pour me marier win française.
0: அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீனாக்க நம்ம பார்க்கக்கூடிய ரீசன்ஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ பேசின ரீசனாக இருக்கட்டும், இந்த ரீசன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம நிறைய பேர் சொல்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஓகே, இதை தாண்டினே நிறைய ரீசன்ஸ்னால் இருக்கும். அப்போ நம்ம எல்லா ரீசனும் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுமோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வாட் எங்கிட்ட சேர்ந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிடுங்க, நம்ம இதை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்.
1: ஓகே,
0: பொர்க்வா
1: Pourquoi
0: apprenez-vous le français?
1: Le français.
0: J'apprends
1: le français. Le français.
0: Pour aller.
1: Pour aller.
0: En France.
1: En France.
0: Pour faire.
1: Mes études supérieures. Mes études supérieures.
0: Pour travailler. Chez le français.
1: Chez le français.
0: Pour parler.
1: Avec les clients.
0: Pour savoir
1: win long
0: pour être
1: un guide
0: pour me marier
1: un français
0: win française. Okay, super, merci Mohan. So இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மோகன் நம்ம இந்த ரீசன்ஸ் பாக்குறதுல?
1: இல்ல மிஸ்டர்,
0: தெளிவா இருக்குதுங்களா?
1: தெளிவா இருக்கும்.
0: சோ நான் உங்ககிட்ட இன்னும் நெக்ஸ்ட் எப்பெல்லாம் பேசணும் அப்பெல்லாம் நீங்க இன்னும் நீங்க ஸ்டைலா பேசணும் விருப்பப்படுறேன்.
1: கண்டிப்பா
0: நீங்க கண்டிப்பா நீங்க வந்து டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராப்பரா ஸ்டைலா பேசுற மாதிரி பாருங்க. Okay, Mohan. So number

0: நம்மளோட கிளாஸ்ல இப்போ நம்ம ரெண்டு வகையான போர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கான்செப்ட் எப்படி இருக்குனாக்கா, உங்கள் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம அதுக்கான ஆன்சர் பார்த்தோம். இன்னொன்று, எதுக்காக ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, ஐ மீன் நம்ம என்ன கேள்விங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன மினி டைலாக் மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக பேச மாதிரி இருந்தாக்கா எப்படி பேசுவோம் அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டிங்களா? ஓகே, எங்கூட சேர்த்து பேசுற மாதிரி பாருங்க. Bonjour Mohan.
1: Bonjour monsieur.
0: Ça va?
1: Oui, ça va très bien et vous?
0: Oui, je vais bien. OK. Qu'est-ce que vous faites dans la vie?
1: Je suis étudiant.
0: என்னோட சொல்லுங்க பாப்போம்.
1: Je suis étudiant.
0: Je suis étudiant.
1: Je suis étudiant.
0: என்னங்கலாம் லியேசன் obligatoire நான் சொன்னேன். கன்ஃபார்ம் பண்ணியாகணும். ஓகே, இந்த கேள்விக்கான ஆன்சர் கட்ட பண்ணிட்டீங்க. இதுவே இன் கேஸ் நான் ஒரு பிளம்பர் அப்படின்னு நான் சொன்னா அதுக்கான ஆன்சர் நீங்க எப்படி சொல்லுவீங்க?
1: Je suis plombier.
0: Super. Oui, bravo. OK. Pourquoi vous apprenez le français?
1: J'apprends le français pour aller en France.
0: இன்னொரு அழகா சொல்லுங்க பாப்போம்.
1: J'apprends le français pour aller en France.
0: J'apprends le français. இது ஒரே வார்த்தையா சொல்லுங்க.
1: J'apprends le français
0: pour aller en France.
1: Pour aller en France.
0: ஆ, இப்போ சொல்லுங்க பாப்போம்.
1: J'apprends le français pour aller en France.
0: OK. இதுவே இன் கேஸ் நான் ஒரு French பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக French கத்துக்கறேன் அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க மோகன்?
1: J'apprends le français pour me marier une française.
0: Oui, super. So, எப்பவுமே உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் வைக்கிறேன். ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நீங்க படிச்சிட்டீங்கனாக்கா அதை நீங்க படிச்ச மாதிரி மட்டுமே வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு டைலாக்கா பேச ட்ரை பண்ணுங்க. டைலாக்கா நம்ம பேச பேச நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டைல நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முடியும். ஏன்னா படிக்கும் போது ஸ்டைல் வராது, படிக்கும் போது சவுண்டிங் மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸ்டைல் வேணும்னாக்கா நீங்க ஓபன் அப் பண்ணி பேசுற மாதிரி பாருங்க. ஓகே, சோ இதுதான் வந்து என்னோட சின்ன சஜஷன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு?
1: புரிஞ்சது மிஸ்ஸு.
0: ஓய், ஓகே, மெர்சி, ஓவர்.
1: மெர்சி மிஸ்ஸு, ஓவர்.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் ஏ முகமது சல்மான் அவர்கள், மாணவன் எஸ் மோகன்ராம். இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

2:55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: காசிமேடு 6 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை பாரிஸ் செங்கல்லாம் 4 சென்டிமீட்டர், பேசின் பாலம் சிடி மருத்துவமனை ஆவடி வில்லிவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர், ஜெயா பொறியியல் கல்லூரி கொளத்தூர் புழல் ஏஆர்ஜி பெரம்பூர் சென்னை ஆட்சியர் அலுவலகம் கொரட்டூர் அம்பத்தூர் மணலி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், பெரம்பூர் செங்குன்றம் சோழிங்கநல்லூர் திருவற்றியூர் மாதவரம் சோலையார் பாரூட் சின்னக்கல்லார் கொரட்டூர் சோழவரம் அரக்கோணம் அண்ணாநகர் மேற்கு அயப்பாக்கம் நெற்குன்றம் உட்பிரையர் எஸ்டேட் செருமுள்ளி நடுவட்டம் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11

0: 1.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல், கடலூர், கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 25ஆம் தேதி, அதாவது இன்று, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் சற்று உயரக்கூடும். 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நமஸ்கார், आकाशवाणी समाचार के साथ मैं फरहत नाज। शिक्षा मंत्री धर्मेंद्र प्रधान ने आज अपने पद से इस्तीफा दे दिया है। प्रधानमंत्री नरेंद्र मोदी को भेजे अपने त्याग पत्र में श्री प्रधान ने कहा कि पिछले 10 दिन की घटनाओं से उनका मन व्यथित था और ये उनके लिए व्यक्तिगत प्रतिष्ठा का विषय नहीं है। उन्होंने कहा कि भारत की युवा शक्ति देश की सबसे बड़ी ताकत है और युवाओं को भ्रम के कुचक्र में नहीं फंसने देंगे। श्री प्रधान ने कहा कि जंतर मंतर और देश में जो वर्तमान स्थिति बनी हुई है उसका राष्ट्र विरोधी ताकतें लाभ न उठा सकें, इसीलिए उन्होंने अपने पद से इस्तीफा दिया। पत्र में श्री प्रधान ने प्रधानमंत्री नरेंद्र मोदी के मार्गदर्शन, विश्वास और सहयोग के लिए आभार व्यक्त किया। सरकार आज दोपहर नई दिल्ली में कांग्रेस जनता पार्टी CJP के प्रतिनिधिमंडल के साथ तीसरे दौर की वार्ता करेगी। इस बैठक में परीक्षा प्रणाली में सुधार और प्रश्न पत्र लीक की घटनाओं को रोकने के उपायों पर प्रतिनिधिमंडल की मांगों पर चर्चा होगी। ये बैठक दोपहर 3:30 बजे कॉन्स्टिट्यूशन क्लब में आयोजित की जाएगी। इससे पहले केंद्रीय मंत्री JP नड्डा और डॉ जितेंद्र सिंह ने कल नई दिल्ली में CJP प्रतिनिधिमंडल से मुलाकात की थी। मध्य प्रदेश उच्च न्यायालय ने परीक्षा प्रश्न पत्र लीक और उससे जुड़ी अनियमितताओं के मामलों की सुनवाई के लिए 4 विशेष फास्ट ट्रैक अदालतों को नामित किया है। न्यायालय ने निर्देश दिया है कि आरोप पत्र दाखिल होने के 3 महीने के भीतर इन मामलों का निपटारा किया जाए। कार्यवाहक मुख्य न्यायाधीश विवेक रूसिया ने भोपाल, इंदौर, ग्वालियर और जबलपुर के जिला और अतिरिक्त सत्र अदालतों को लोक

0: 3,000 people to safer locations, while rescue teams have safely brought 6,766 stranded citizens to safety. In squash, India's Anahat Singh created history by reaching the women's singles final of the World Junior Championships after defeating Egypt's Barb Sameh 3-1 in the semi-final at Ontario in Canada. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:10. 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கஜா டொங்கா என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ఇద్దరొక్కటై పోతుంటే ఒక్కరిద్దరై ముద్దంటే.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:14. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பேட்டா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:20. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிங்கமி என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:25. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாட்டு கேட்கலாம். பிங் ஜடு என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:30:35. நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இனியாகிலும் என தொடங்கும் மணிரஸ்க்கு ராகம் ஆதிதாளம் லால்குடி வி.ஆர். கோபாலையர் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:39 ஏற்று நொடி. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த நடனமாடுவார் என தொடங்கும் பூர்வீக கல்யாணி ராகம் ரூபக தாளத்தில் நீலகண்ட சிவன் பாடல் கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:58. சங்கீதசாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக காக்கை சிறகனிலே என தொடங்கும் ராகமாளிகை ராகம் ஆதிதாளத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி

விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் SP பாலசுப்ரமணியம், ரமேஷ் அரவிந்த், விவேக், ராதிகா, அஞ்சு, ஸ்ரீவித்யா, ஜனகராஜ் மற்றும் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த்.

0: தலங்கை ஒலி நின்று விட்டது.
1: என்னமா கண்ணு, ஆட்டத்தை நிறுத்திட்ட? நாளைக்கு புரோகிராமுக்கு என்ன மாதிரி நூத்துக்கணக்கான அழகான இளைஞர்கள் வருவாங்க, அவங்க முன்னாடி எப்படி ஆட
0: போறானே? கலடா பண்ண வந்திருக்கோம் நாங்கள் ரசிகர்கள், நீ சகோதரி அவனுக்கு. மச்சான் இப்படி வா, நீ ஆடுமா?
1: குத்து சண்டைக்கு வர மாதிரி வர்றா?
2: நிறுத்து, பயந்துருவேன் பாத்தியா, ஆட மாட்டேடா. போல்ஸ் நீங்க வாசிங்க சார்.
0: நீ என்ன ரெண்டு வாட்டி இன்சல்ட் பண்ணிருக்க?
3: நீ இந்தா?
0: ஓஹோ, அப்பனா ரெண்டு பேரும் சமம்.
3: மச்சான் மோதல் முடிஞ்சிருச்சுல, கப்புன்னு காதல் ஆரம்பி.

0: தெரியும்ல, அது கேட்காமலே உன்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேனா?
1: தெரியும் மாவா, தோழாவோட ரேஸ்ல ஐயா தான் 3 வருஷமா ஃபர்ஸ்ட்.
0: அதான பாத்தேன், இல்லனா நம்ம காதலையே கேன்சல் பண்ணிருப்பேன். ஆமா, ஒரு நாள் கூட நான் உன்ன பைக்ல பாத்ததே இல்லையே.
1: பாத்ததுல நாளைக்கே பாரு, அசத்திடுறேன்.
2: எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், காதலிட்ட போய் சொல்லிட்டேன் சார். கடவுள் மாதிரி சார் நீங்க, 1 hourல அர்ஜென்டா பைக் ஓட்ட கத்துக்கணும் சார்.
3: அனு
2: என்ன போய்
3: தானே, காதல இதெல்லாம் சகஜம், அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா?
2: 2 கேர் வரைக்கும் கத்துட்டேன், இன்னும் 3-4 ரிவர்ஸ் கேர் தான் பாக்கி. நாளைக்கு
3: கூப்பிடறான்
2: அடுத்த ஆக்சிடென்ட்க்கு, நாளைக்கு வர.
1: அனு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க போற? எனக்கு தான் காயம் சுத்தமா ஆறிடுச்சு இல்ல, இன்னும் ஆக்சிடென்ட் ஏ நினைச்சுக்கிட்டேன்.
0: இல்ல சசி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெட்டது நடக்க போகுது, நம்ம காதல் நிறைவேறாது. இல்லனா எடுத்த உடனே நீ ஏன் பைக்கோட தெரியும்னு போய் சொல்லணும்? உனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகணும்? நல்லவேளை ஏதோ சின்ன காயத்தோட போச்சு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுரா.
1: பைத்தியம் மாதிரி பேசுற, வேணா பாரு. 60 வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதே பீச் வர போறோம் வாக்கிங் ஸ்டிக்கோட. இப்ப என்ன, நம்ம காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அதான டவுட். கிளியர் பண்ணா ஃப்ரெஷ் ஆடுவியா? ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். இந்த பீச் தான் அம்பேர், அந்த இடத்துல ஒரு மணல் வீடு கட்டுவோம், அதான் நம்ம காதல். ஆனா 3 தடவை அடிக்கட்டும், அதுக்குள்ள அந்த வீடு அழியலனா நம்ம காதல் நிறைவேறும் நிச்சயம். சப்போஸ் அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா அழியாது. நம்ம காதல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. வேணா அந்த அலை பக்கத்திலேயே வீடு கட்டுறேன், அலை கண்டிப்பா அதை தொடாது. வா,
4: காதல்கா ஷாஜஹான் தாஜ்மஹாலே கட்டினாரு, உங்களால முடிஞ்சது மணல் வீடு தான். காதல் கொடி ரெட்டி.
1: அல வருது வருது வருது வருது வருது. ஆ ஆ

0: சொல்லல வருது வருது வருது வருது
1: ஏனுங்க எல்லா கைதிகளுக்கும் ஸ்வீட் கொடுத்து போட்டீங்களா? இதுலயும் ஸ்வீட் தான் இருக்குங்களா?
2: ஆமா, ஓமகள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், இது வீட்டுக்கு எடுத்துன்னு போப்பா, பசங்களுக்கு கொடு.
1: நல்லதுங்க. ஏனுங்க நானும் பாக்குறேன், அடிக்கடி இந்த ஜெயிலுக்கு வந்து போறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, அப்படி என்னங்க உங்களுக்கு இந்த ஜெயில் மேல ஒரு ஆசை?
2: தண்டனைக்கு தப்பின கைதிப்பா, சட்டப்படி அது குத்தம் இல்ல, பட் என் மனசாட்சி படி நான் தான் குற்றவாளிப்பா.
1: அப்போ உங்க பின்னால ஒரு பெரிய கதையே இருக்குங்க, அப்படித்தானுங்களே? சொல்லுங்க.
2: டைம் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் போகணும், அடுத்த தடவை வரும்போது சொல்றேன்.
1: ஆகட்டுங்க,

0: அடுத்த வருஷம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல நம்ம டும் டும் டும் கட் பண்ண அப்போல லக்குவா ஆக்குவா. உனக்கு ஆண் வேணுமா பெண் வேணுமா?
1: ரெண்டும் வேணும். இல்லாரு அதுலாரு. நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடுல எல்லாம் நம்பிக்கை இல்ல.
0: அந்த நாய் பார்ட்டியா? சரியா பாரு, உங்க அப்பாவா?
1: அப்பாதான்.
0: அப்ப என் மாமனாரு. ஏய் எங்க போற?
1: நான் வீட்டுக்கு போறேன்.
0: என்ன பண்ணோம்?
1: நீ வீட்டுக்கு போ.
0: நேரம். வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கல்ல, அவையே நிறுத்துவானே. ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க யார்? ஆர் அனுவோட அப்பா அபிச்சாம், அனுவோட நாய்க்குட்டி. கரெக்டா? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? தாஸ் அசி. அடக்கம், ஒழுக்கம், அழகு, படிப்பு, நேர்மை, இளைய தலைவர்கள் எதெல்லாம் பஞ்சமோ அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு சார். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்கு போனோன்னு அனுவோட சசிய பார்த்தேன்னு சொல்லுங்க, அதெல்லாம் அவன் மூஞ்சில வெக்கம் தெரியும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். வர சார்.
2: சசிய பார்த்து என்ன காதல? நம்ம அப்பா பொண்ணு மாதிரி பழகறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறோம். அதுக்காக எல்லாமே நீயே செலக்ட் பண்ணி நீயே முடிவு பண்றதா உன் இஷ்டத்துக்கு.
1: உங்களை கேட்காம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன்பா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நீங்க சம்மதிக்கணும்பா, ப்ளீஸ்பா.
2: என்ன டொக்கு டொக்கு டொக்கு, கொஞ்சம் நிறுத்துறியா? உன் கல்யாணத்தை பத்திய முடிவு இந்த கவர்ல இருக்க மாத்த முடியாது, வச்சுக்க. நான் ஓகே சொல்லுவேன், எதிர்பார்க்கவே இல்ல.
1: எதிர்பார்த்தேன். I know my dad.
2: ஐயோ தெரியலையா? எங்க எங்க என்னம்மா என்னாச்சு?
1: பயங்கரமா தலைவலிக்குது.
2: அவ்வளவுதானே? நான் ஒரு காஃபி போட்டு தரேன், அதை சாப்பிட்டு எவ்ரிதிங் will be all right சார் தானே?
1: இப்ப எல்லாம் அடிக்கடி தலைவலிக்குது.
2: அடிக்கடி தலைவலி வருது. கொஞ்சம் இருமா, டாக்டர் போனோம்.
1: ஐயோ ஒரேடியா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? தலைவலி வந்தா நாள போயிடுவாங்க, மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். உங்க கண்ணாடி போட்டோன்னு தலைவலி காணாம போயிடுச்சு. கொஞ்சம் இருக்கு.
0: அனுப்புட்டி பெங்களூர் போறேன், கற்கரா எஸ்டேட் விக்கிற விஷயமா. அங்கேயே ஒரு கல்யாணம் மட்டும் பாத்துட்டுமா?
1: அடையிறடா, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசிட்டு அனே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பயந்துட்டு இருக்கேன்.
0: போச்சுடா, உன் பச்சு வளர ஆரம்பிச்சிருச்சா? அப்படியோ உங்க அப்பா ஓகேன்ட்டாரு. இன்னும் மாலை மாத்திக்கிட்டு எங்க அம்மா அப்பா முன்னாடி போய் நிக்க வேண்டியதான். கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டோ அப்செக்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஃபிளைட் லேட் ஆச்சு.
1: ரைட்டா? இல்ல போடா, 131 பேர் பலி பெங்களூர்ல, அதுவும் இன்னைக்கு காலையில. சசி, சம்திங் டெல்ஸ் மீ பயப்பட மாட்டேனா?
3: சொல்ப ஹெல்ப் மாடி, மத்திய ராஸ்தையில சிக்காக விட்டுதவே. ராத்திரி
0: எனக்கு ஹீட் பண்ணி போட்டாலும் கன்னடம் வராதுங்க.
3: நீங்க தமிழா? ரொம்ப நல்லதா போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் வேணுமே.
0: செந்தமிழ் நடு ரோட்டில் தவிக்கிறது, நடுங்கும் குளிரில் 40 ஆண்டுகள் நகராத பஸ்
3: போதே ஒரே தகராறு. ராத்திரி நேரம் இத்தனை பசங்களை வச்சுட்டு பெங்களூர் போய் எப்படி சேர்வேன்னு புரியல. ஓடு வேற 40 கிலோமீட்டர் பயமுறுத்துது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பஸ் ஓட்டி.
0: பஸ் ஓட்டுமா? பைக் தாங்க சுமாரா ஓட்டுவேன், பஸ் சூப்பரா ஓட்டுவேன்.
2: Looks good.
3: அம்மா வீடு எங்க?
0: பழைய வண்ணார் பட்டங்க. நான் பெங்களூர்ல சுத்தா மெட்ராஸ் மெர்கரால ஒரு எஸ்டேட் இருக்கு, அதை விக்கிற விஷயமா வந்தேன். இந்த காஃபில பால் டிகாக்ஷனை விட அன்பு பாசம் தான் ஜாஸ்தி இருக்கு. பரவாயில்ல, பிளஸ் ஒன் முடி சொந்தமா சௌரியா. எதா இருந்தாலும் சரி, நம்ம உறவு நீடிக்கும்னு நினைக்கிறேன். சார் சார்,
3: யாரு தேடுறீங்க?
0: உங்க ஹஸ்பண்ட் தான் சார்.
3: ஹஸ்பண்டா? சொந்த கதை வேண்டாமே, விட்டுடுங்களேன்.
0: பிளீஸ் வேணாமே, விட்டுடுவோமே. சாரி, மன்னிச்சுங்க.

0: என் கதையை கேட்கலாம் இல்லையா?
1: சொல்லுங்க.
0: நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்றேன். மூணேல என்ன சொல்லிடுறேன். லைன் நம்பர் ஒன், மாறான பொண்ணு இந்த சூப்பர் மேன காதலிக்கிறா. லைன் நம்பர் டூ, பேரண்ட்ஸ் இல்ல, நோ ஆப்ஜெக்ஷன் அட் ஆல். லைன் நம்பர் த்ரீ, கிளைமேக்ஸ் போக முடியும்னு நினைக்கிறேன்.
1: கல்யாண கலை இப்பவே வந்துருச்சு.
0: பின்ன நான் இன்விடேஷன் அனுப்புறனா இல்லையோ, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரீங்க. அப்புறம் மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். நீங்க வரீங்களோ இல்லையோப்பா, நான் பெங்களூர் வரும்போது கண்டிப்பா இங்க வருவேன். நம்ம ஆளோட
2: பெங்களூர்ந்து எனக்கு வர முதல் பிறந்த நாள் வாழ்த்து உன்னோட தான்
3: இருக்கணும்.
1: பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கு. உனக்கு வந்திருக்கிற தலைவலி சாதாரண தலைவலி தான். கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், சாப்பிடு.
3: ஏன் டாக்டர் போய் சொல்றீங்க? எனக்கு தெரியும், ஐ அம் நாட் ஆல் ரைட். எனக்கு பயலேட்ரல் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ்ங்கிற வியாதி இருக்கு. கிட்னிக்கு பிளட் போற வெசல் அடைச்சிட்டு இருக்கு. சோ அநேகமா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் பலி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? நான் அனாதன்னு போய் சொல்லி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட வந்தது கன்ஃபர்மேஷன்காக தான். உங்க முகம் அதை எனக்கு எப்போ கன்ஃபார்ம் பண்ணிருச்சு.
1: சாரி, தப்பா நினைக்காதமா. இந்த அதிர்ச்சி உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு தான் உங்க அப்பா கிட்ட சொல்ல நினைச்சேன்.
3: ஃபேமிலி டாக்டர், அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு தெரியாதா? அவர் வயசை விடுங்க, உடம்ப விடுங்க, மனசு அது தாங்குமா? நான் தான் அவருக்கு உயிர், என் உயிரே போகுதுன்னு தெரிஞ்சா அவர் அவ்வளவுதான். ப்ளீஸ் டாக்டர், அவர்கிட்ட சொல்லிடாதீங்க.
1: நான் நிச்சயமா சொல்லல. போதுமா,
3: அதே சோகமா சொல்றீங்க, திருச்சிட்டே சொல்லுங்களேன். நோய் எனக்கு தானே. வரேன் டாக்டர்.
0: இதை விட மோசமான பர்த்டே என் லைஃப்ல இருந்ததுலமா. அதை சொல்லிட்டு போகதான் நடு ராத்திரி உங்க வீட்டு கதவை தட்ட வேண்டியதா போச்சு. சாரி, என் பர்த்டேக்கு முதல் வாத்து உங்ககிட்ட வரும். நீ என்னாச்சு, 12 மணிக்கு டான் டெலிபோன் பண்றேன். டெலிபோன் பண்ண செத்து போடுவியா? இல்ல உன்ன ரொம்ப மிச்சம் பண்றதா நினைப்பா? ஏதாவது தோணி இருக்குமே. சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெடுதல் நடக்க போதும் தோணி இருக்கும். பார்த்தாலே இருந்து நீ போன் பண்ணுவ, வருவேன் எவ்வளவு எதிர்பார்த்து தெரியுமா? 1000% வந்து ஐ அம் நாட் ஹாப்பி. உங்ககிட்ட இருந்து சின்ன பிரசன்ட், ஒரு பொக்கே, ஒரு பூ, ஒண்ணுமே வரலையே. டிசப்பாயிண்டட் மீ. இட் வாஸ் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல். என்ன ஏமாத்திட்டானோ. ஐ அம் அஷேம்ட் ஃபார் லவ்.
4: வணக்கம் சார். வணக்கம். டெரிஃப்ளின் டேப்லெட்ஸ் சார், 10 டேப்லெட்ஸ். இந்தாங்க சார், ஒரு நிமிஷம். உங்க டாக்டர் அனு இங்க மருந்து வாங்க வந்திருந்தாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த மாத்திரை மட்டும் விட்டு போச்சு.
1: அனுவுக்கு வந்திருக்கிறது உயிருக்கே ஆபத்தான நோய். ஜாக்கிரதையா பாத்து, நார்மலா இருப்பாங்க. திடீர்னு தலைவலிக்குதுன்னு வாங்க. எப்ப தலைவலி அதிகமாயி மயக்கம் ஆயிடுறாங்களோ அப்ப ப்ராப்ளம்னு அர்த்தம். உடனே ஆபரேஷன் பண்ணணும்.
4: வியாதி ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணணுமா? உடனடியே ஆபரேஷன் பண்ணக்கூடாதுங்களா?
1: ஆபரேஷனை தாராளமா பண்ணலாம், ஆனா அதுல அவங்க புழைக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. சோ நம்மால முடிஞ்ச வரைக்கும், அதாவது வியாதி அதிகமாகி வேற வழியிலேங்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் ஆபரேஷனை தள்ளி போடலாமே. தனக்கு வியாதி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா, அதனாலதான் உங்களுக்கு சொல்லல. அனுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதவே இருக்கட்டும், அப்பதான் நல்லது. அதையும் மெயின்டைன்
4: பண்ணுங்க. எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் ஏன் வரணும்? போன ஜென்மத்துல நான் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கணும்.
1: நீங்க தைரியமா இருங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
4: இதெல்லாம்
3: இது எதுவுமே என் பிரிவு உங்களுக்கு ஞாபகப்படுத்த கூடாது இல்லையா? நான் தான் உங்களை விட்டு போயிட போறேன்னு, உங்களை விட்டு போயிட போறேன்னு சொன்னது. கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போவேல்ல, அத சொன்னா. நீ எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் என் கதை முடியத்தான் போகுது, அது விதி. அதை விடு, நேத்துக்கு எப்படிங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு பூவாவது அமிச்சியான்னு அந்த திட்டு திட்டினியே, எவ்வளவு ஆசையா உனக்கு பிரசன்ட் பண்ண இந்த பொம்மையை வாங்கணும் தெரியுமா? நைட் 12 மணிக்கு போன் ட்ரை பண்றேன், அவுட் ஆஃப் ஆர்டர். காலையில கிளம்ப முடியாம பயங்கர தலைவலி, என்னால எந்திரிக்கவே முடியல. அதனால டாக்டர் போய் பாத்துட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வரதா பிளான். டாக்டர் பார்த்த உடனே எல்லாம் கொலாப்ஸ். நான் ஒரேடியா தூங்க போறேன்னு தெரிஞ்சோ என்னமோ, ஒரு தூங்குற பொம்மையை வாங்கிருக்கேன் பாத்தியா? இனிமே இதான் வாணும்.
5: அப்பா கண்ணா, நீ டல்லா நீனா நான் அதை விட அதிகமா டல் ஆயிடுவேன்ப்பா. பிளீஸ் மறுபடியும் என்ன அழ வைக்காத,
3: என்னால முடியாதுமா. நீ சிரிக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும். நான் போற வரைக்கும் என்ன, ஒரு 3 மாசமா 6 மாசமா தானே, அது வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிளீஸ் சம்திங் டெல்ஸ் மீ, ஏதோ கெட்டது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுதுன்னு எவ்வளவு கரெக்டா பயந்து பாத்தியா? சின்ன வயசுல இருந்தே என் மனசுல இது நடக்கும்னு பட்டா அது அப்படியே நடக்கும். நடக்காதுன்னு தோணுச்சுன்னா அது அவ்வளவுதான். ஒரு சின்ன ஹெல்ப் கேப்பேன் சேவியா சசி. முதல்ல நீ என்ன ஒரு நோயாளிய பாக்குற மாதிரி பரிதாபமா பாக்க கூடாது.
6: உப்புமாக்கு சக்கரத்தோட்டு சாப்பிட்டா பரவாயில்ல, நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி.

0: இல்லச்ச சக்கரத்தோட சாப்பிடுறீங்க, பேர் சம்பளம் அது எதுக்கு இவ்வளோ?
1: அது உங்க பெட்டு மடியில இருக்குது, அதுக்கு அவர் அதுதான் சாப்பிடுவார்.
0: என் ஓப்பா உங்க நல்லதுதான் சொல்றேன். நீங்க என்ன பையனை பத்தி வச்சிருக்கீங்க? பொண்ணு நாளைக்கே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா? அதுக்கு நகெல்லாம் வேணும்ல, அதை விட்டுட்டு இப்படி செலவு பண்றீங்களேப்பா? எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, அது சீக்கிரம் தான் நல்லா இருக்கும்.
1: கொடுக்க வேண்டியது கொடுத்தா கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
0: தேங்க்யூ டாட்.
2: யாயா வங்காயா, வியாபாரத்தை நடு ரோட்ல தான் பண்ணுவியா? வண்டியை ஜல்தி ஓரம் கட்டுப்பா.
1: சரிங்க.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
4: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:17:53.
3: கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: மகாவிஷ்டு கையில இருக்கிற சக்கரம் மாதிரி இருக்கணும். பெரிசா
2: மன்னிக்கணும், சுலபமா சொல்லிட்டேன். சுத்தி பார்த்தானா தெரியும்.
1: மாமா கொஞ்சம் எந்திரிச்சு இப்படி வாரம்.
0: அப்படிதாங்க
1: தெரியுது, ஆனா என் ஸ்கூட்டர்ல உங்க மாதிரி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்க
5: மாட்டான்.
1: பெரிய ஆள் இல்லங்க.
5: நீங்க என்ன சாதாரண ஆளா? ஒரு நாள் பார்த்தா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறீங்க, இன்னொரு நாள் ரோட்ல வெங்காயம் வண்டி தள்ளுறீங்க, கல்யாண வீட்டுல ஜாங்கிரி சுத்துறீங்க, எப்படி ஒரு நாள் கின்னஸ் புக்ல உங்க பேர் வந்துட்டு போகுது? அதான் இப்பவே கையெழுத்து கேக்குறேன். நீங்க என்ன வேலை தான்
1: பண்றீங்க? வாடகை வசூல் பண்ற வேலைங்க. அப்பா சம்பாதிச்சது 4 வீடு இருக்கு, சோ சாப்பாடு பிரச்சனை இல்ல. இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலைனா பண்ணுவேன். நிஜமா ஆட்டோகிராஃப் பண்ணுமா?
5: ரங்கராஜ், உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் கேட்டேன்.
1: சின்ன மணி குயிலை மெல்ல வரும் மயிலே. சபாஷ், நீ ரெடிடா? ராஜா அனுக்குட்டு எப்படா வந்த? என்ன ராஜா மூஞ்சி அழுது வடியுது, ஏகப்பட்ட சோகம். ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸோட சண்டையா? ஓ, இன்னைய கோட்டா 5-star சாக்லேட் கொடுக்க மறந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய மனோரதமா?
0: ஸ்கூல்ல மிஸ் அடிச்சிட்டாங்கப்பா.
1: என்ன திமிர் அந்த மிஸ்ஸுக்கு! என் செல்லத்தை இப்படி கை நீட்டு அடிக்கலாமா?
0: இல்லப்பா, தப்பு என் மேலதான்ப்பா.
1: இருக்கட்டும்டா, அதுக்காக அடிக்கிறதா?
0: மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா.
1: எவ்வளவு மார்க்?
0: 20.
1: எனக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. உங்க தாத்தா அதான் எங்க அப்பா, அவர் அதை விட மோசம். விட்டு தள்ளுமா, இது நம்ம பரம்பரை சொத்து.
0: எல்லாருக்கும் கணக்கு சொல்லி தர அம்மா இருக்காங்க, எனக்கு தான் அம்மா இல்லையே.
1: என்னடா கணம், ஆண்டவ வேற கணக்கு. முகத்தை துடிச்சுக்கோ. சிரி, அணுகுட்டிக்கு சிரிப்பு வருது.
0: சிரிப்பு வரல, அழுகட்டும் வருது.
1: இன்னும் 2 minutesல நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா அம்மா படத்துக்கு முன்னால ஆஜராயிடணும். டேப் ரெக்கார்டர் போடுறேன், அம்மா பாட்டை கேட்கிறோம், ரெண்டு பேருக்கும் அதான் புத்துணர்ச்சி டோனிக். ஓகே.

0: ஏம்மா நிறுத்திட்ட?
1: அம்மா ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுப்பா. அதுல எழுத்து நீங்களா ஒரு ஃப்ரெண்ட் எங்க அப்பாக்கு காலாக பிரயோஜனம்டா. கனவு கண்டு கதை சொல்லதான் லாய்க்கு.
0: ஏண்டா குழந்தைதான் மேத்ஸ்ல வீக்கா இருக்குன்னு சொன்னேன்ல, டியூஷன்ல டீச்சர் அரேஞ்ச் பண்ணிருந்தா இப்படி வாங்கி கட்டிட்டு இருப்பியா?
2: டீச்சர் அப்பவே அனுப்பிச்சிட்டேன்.
1: உங்களுக்கு மூட்டை.
2: சாரிடா ஏஆர், நாளைக்கு உங்க வீட்ல டியூஷன் டீச்சர் கண்டிப்பா இருப்பாங்க.
0: ஏண்டா ஒருவர் என்ன சமாச்சாரம்?
1: நீ ஒரு கோலம்பட்டம்பா.
0: யா வெரி குட்.
1: நான் போட்ட கோலத்தை வந்து நீ பாக்கணும்.
0: இப்ப வந்துட்டு ராஜா, இப்ப
1: வந்துடுறேன்.
0: மழை வருது,
1: நான் போட்ட கோலம் எல்லாம் நனைஞ்சிருக்கும். நீ வரவே வேண்டாம்.
0: வந்துட்டேன்டா.

0: காய்ச்சல் வேணும்னு சொன்னீங்களாமே, அடுக்கலாம் சார் அனுப்பிச்சு வச்சாரு. கோலம் ஏறு போட்டாங்க, அழகா இருக்கு. ஊரல் போட்ட உடனே கோலத்தை காப்பாத்தணும்னு பார்த்தேன், மழைக்கு மனசு வரல, நின்னு போச்சு.
1: ஏன் வாசல்லையே, உள்ள வாங்க. ப்ளீஸ் கம். டியூஷன் டீச்சர் வர போறது அடைக்கலன்னு சொன்னான், ஆனா ஆட்டோகிராஃப் வாங்கினவங்க தான் டீச்சரா வராங்கன்னு எனக்கு தெரியாது.
0: ஆனா வெங்காய வண்டிய தள்ளினவரை தான் பாக்க போறேன்னு எனக்கு தெரியும்.
1: சரி உட்காருங்க, குழந்தைகிட்ட பேசுறேன். நான் வந்துடுறேன்.
0: உன் பேர் என்னம்மா?
2: ஆர் அனுராதா. எங்க அப்பா செல்லம்மா அனுன் கூப்பிடுவாரு.
0: அனு, அடைக்கலன் சார் சொன்னாரு நீ கணக்குல வீக்கணும். நீ கணக்குல மட்டும்தான் வீக்கா? இல்ல
2: கணக்குல மட்டும்தான் வீக்கு.
0: நோ ப்ராப்ளம், சால்வ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வீக்கு.
2: நீங்க எதுல வீக்கு? சும்மா தைரியமா சொல்லுங்க.
0: உன்ன மாதிரி நல்லா பேசுற குழந்தைகளை பார்த்தா உடனே நான் வாங்கிடுவேன், அதான் என் வீக்கு.
2: எங்க அம்மா மாதிரியே சிரிக்கிறீங்க.
0: நிஜமா?
2: ஆமா, எங்க அம்மா உங்களை மாதிரிதான் சிரிப்பாங்க. உங்க அம்மா பாக்க வரீங்களா? வாங்க, உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போற. இந்த பக்கம், இதான் எங்க அம்மா.
0: அழகா இருக்காங்க.
2: எங்க அம்மா பேரு கூட அழகான பேரு, சாருலதா. எங்க அம்மா கேமரா ரொம்ப இஷ்டம்.
0: வீண எல்லாம் இருக்கு, அம்மா வாசிப்பாங்க.
2: பாடு கூட செய்வாங்க. எங்க அம்மா பாட பாட்ட கேக்குறீங்களா?
3: தற்போற பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று.
2: ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு.
1: அனு, காஃபி ரெடி. டீச்சரோட முறையில் தயாரிக்கப்பட்ட காஃபி.
0: சமையல் கூட நீங்க தானா?
1: சமையலா? உடைக்கிறது, பெருக்கிறது, வாஷிங் மற்றும் கிளீனிங் முதலான அடுப்பூதும் பெண்களின் அனைத்து வேலைகளும் அடியேன் தான். நீங்க டீச்சர், கண்டிப்பா போய் சொல்ல மாட்டீங்க. அதுலயும் உங்க மாதிரி வெள்ளையம்மானு பேர் உள்ளவங்க கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்க.
0: ஐயோ, என் பேர் வெள்ளையம்மா இல்லங்க, சாரதா.
1: உங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெள்ளையம்மான்னு சொல்ல. எல்லாம் உங்க டெக்னிக் தான்.
0: இன்னைக்கு அறிமுகம் போதும், நாளைக்கு பாடம். என்ன
2: அனு? நல்ல டீச்சர்
0: வரங்க.
1: எனக்கு
0: ஐயோ, நான் வந்து வேலையை மறந்துட்டேன். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
1: எதுக்குங்க?
0: அந்த பொண்ணு அனு பயங்கர சுட்டி, அதுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற வேலை வாங்கி கொடுத்தீங்களே, அதுக்காக தேங்க்ஸ்.
1: அவன் என் ஃப்ரெண்ட். யாரு? எப்படி?
0: அவரோட எனக்கு பெருசா பிடிக்கல.
1: இப்படி ஒரு அற்புதமான, சிம்பிளா பிடிக்கல. அது
0: என்னுடைய கருத்து.
1: அப்படிங்கிறீங்க? சரி
0: வரேங்க.
1: தேங்க்யூ.
4: முதலாளி, இந்த உங்க லெட்டர் ரெடி.
1: எல்லாரும் லவ் லெட்டரை எழுதுவாங்க. யாராவது கம்போஸ் பண்ணி அச்சடிச்சிருப்பாங்களா?
4: கம்போஸ் பண்ணீங்களா? சங்கீத காதலா? உங்களை காதலித்த பாக்யசாலியான் நம்
1: பேரு, ஊரு, ஆளு எல்லாம் கல்யாணம் வரைக்கும் சஸ்பென்ஸ். முதல்ல பார்ட்டிய பார்த்துட்டு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்க சாரதா டீச்சர்னு
5: உள்ளதான் இது. இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து அத்த பொண்ணு பாக்க வராங்க.
6: மாப்பிள்ள நீதானா? பாரு, இந்த வீட்டுல மினிமா வேலைக்காரி மட்டும் இல்ல, மினிஸ்டர் மாதிரி. ஆமா, இங்க ஓகேனாதான் அங்க ஓகே.
7: நீங்க யார கேட்டுட்டு பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணீங்க? கல்யாணம் படிக்க சொல்லி என்னை ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? நான் தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன்ல. ஏன் நான் கல்யாணம் படிக்க மாட்டேங்கிறேன்? காரணம் உங்களுக்கு தெரியல? எனக்கு இதுக்கு கூட சுதந்திரம் கிடையாதா இந்த வீட்டுல? என்ன எவன் கையிலாவது புடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதானே உங்க கடமை? நான் ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறேன் அது பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. தியாகத்தை பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன நல்ல பேர் எடுக்கணும். அட, இவங்க மாதிரி நல்லவங்க இல்ல, ஊரே உங்களை பாராட்டணும். திட்டி திட்டி எனக்கு அழுத்த.
1: சாரதா, சாரதா, ஒரு நிமிஷம். உள்ள நுழையும் போதே ஒரே சத்தம். சரி, அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நம்ம மூக்க நீட்ட கூடாது. சண்டை ஓயட்டுன்னு ஒதுங்கினேன். சண்டை ஓயற வழியே காணும். ஒட்டு கேட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் பெரியவங்கள, அதுவும் பெத்தவங்கள திட்டுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்க. பெத்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற தப்பா? அதுக்கு போய் அவங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்தி இந்த வாங்குறீங்களே? ஏங்க, பெத்த பொண்ணு இந்த திட்டு திட்டுது, நீங்களும் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுற மாதிரி வாயை திறக்காம காது கேட்காத மாதிரி குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹலோ, நான் சொல்றதாவது கேக்குதா?
0: கேக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் காதும் கேட்காது. அவங்களால பேசவும் முடியாது. ரெண்டு பேரும் பிறவிலேயே செவிடுவோம். அப்பா அம்மாவை ரொம்ப திட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பொம்பளைங்களும் வயசு மறுப்பாங்க. நான் உண்மையா சொல்றேன், எனக்கு 29 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் தெரியுங்களா? அது காரணம் இருக்கு. அவங்க பேசுறது கேக்குறது எல்லாம் என் மூலமா தான். அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. அதே மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு. இப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்களே, நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என்னை விட சுயநிலைவாதி வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பா பிறவிலேயே செவிடு ஊமைங்கிறதுனால

0: தன்ன மாதிரியே கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்வு கொடுப்பேன பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போ. அவரோட பொண்ணு நான் மட்டும் என் லட்சியத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
1: ஆமா, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அடிக்கடி கையாட்டி பேசுறீங்களே, அது உங்க மேனரிசமா?
0: அது ஒரு பாஷைங்க, சைகை பாஷ. ஞாயிற்றுக்கிழமை மதியானம் டிவில செவிடு உமைகளுக்கு செய்திகள் வருமே, பார்த்ததில்ல நீங்க?
1: இனிமே பாக்க ஆரம்பிச்சிருவேன். காபி சாப்பிட்டு போனீங்களா? ரொம்ப பிடிவாதங்க உங்களுக்கு, ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? சரி சரி, காபி டம்ளர்ல வேணா சொம்பளியா கொண்டாந்துருங்க.
0: எப்ப மழை விடுறது, எப்ப நான் வீட்டுக்கு போறது, என்ன காணனா அம்மா வேற ரொம்ப பயப்படுவாங்க.
1: இருங்க, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுருங்க. நேத்துக்கு ஒரு கனவுங்க.
0: என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா?
1: அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிக்க?
0: என் கல்யாணம் உங்க கனவுலதான் நடக்கும்.
1: உங்க கல்யாணம் தானே நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? 5 அடி 9 அங்குல உயரம், வெயிட் 65 கிலோ, கலர் கருப்புக்கும் சிவப்புக்கும் நடுவுல இந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஒரு அழகான ஆளை பார்த்து நீங்க லவ் பண்ண கூடாது?
0: நான் போய் லவ் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது வயசு, அழகு, உயரம் இதெல்லாம் பார்த்து வரதில்ல. அதுக்கு மேல ஏதோ ஒன்னு இருக்கணும். அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை வரணும். அவர் ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டியா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்க ARR மாதிரின்னு வச்சுக்கீங்களேன்.
1: அன்னைக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்னீங்களே.
0: சும்மா விளையாட்டுக்கு சார்.
2: ஹலோ, நீங்க எப்படிங்க?
0: பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். அடிக்கலாம் சார், கொடை எடுத்துட்டு வர போயிருக்காரு.
2: போலாம் வாங்க, பஸ் ஸ்டாப் தானே, என் கூட வாங்க.
3: என்னங்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க.
0: என்ன பேசணும்?
3: இல்ல, ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டு வரேன்.
0: என்னது?
3: அது ஐ அம் எ விடோவர். எனக்கு 35 வயசாகுது, 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு.
0: அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது.
3: அது பரவாயில்லன்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா, உங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா?
0: சுத்தமா புரியலைங்க.
3: உங்களுக்கு கல்யாணம் ஆலியா? எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் விடுவேறா. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். ஐ திங்க் நீங்களும் என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து அனுவுக்கு ஒரு அம்மா, நானே சமையல். கடவுளே, இன்னுமா புரியல. சரி, நான் இந்த விஷயத்த உங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்.
0: ஆதரவா சாஞ்சிக்க, நண்பனா, நல்லவனா, ஒரு கணவன், நான் பெத்ததுன்னு உரிமை கொண்டாட ஒரு சின்ன பொன் குழந்தை, கவிதையா எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கும் இந்த ஆசை வந்துருச்சா என்ன? நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்ல ரொம்ப தயக்கமா இருக்கு. அதுக்கு முன்னால இந்த சந்தோஷமான செய்திய அடிக்கலாம் சார் கிட்ட சொல்லிடணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்டா.
4: நான் சொல்றபடி கேக்கல, உன் கதையே பப்ளிஷ் ஆகாதுடா.
0: அடிக்கலாம் சார் கரா, அவர்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும்.
4: அவர் இல்ல, அது விடுங்க, அவர் வந்த அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல எங்க பிரச்சனை தீர்த்துவேங்க. இவன் ஒரு கதை எழுதியிருக்கான், அதோட முடிவை பத்தி எங்களுக்குள்ள ஒரு தகராறு.
5: என் கதை என்னன்னா, ஒரு பொண்ணு தன்னை பெத்தவங்களுக்கு கண்ணு தெரியலையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்கா. எதிர்பாராத விதமா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தனை சந்திக்கிறா,
4: அவனே கல்யாணம் பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வரா.
5: எப்படா, கண்ணு தெரியாத பெத்தவங்களை எந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவ கல்யாணம் பண்ணிக்கவா?
4: ஏன், அவங்களுக்கு எவ்வளவு போலிடம் இல்லையா, அனாத ஆசிரமம் இல்லையா, அங்க போட்டுமே?
5: அப்போ அவ இத்தனை நாளா தியாகத்தோட வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் எல்லாம் போகுத?
4: வாழ்க்கை பூரா பெத்தவங்களே கட்டிட்டு அழுதா? அவளுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் வேணாமா?
5: ஏன் கதாநாயகி அப்படி இல்லீங்க? அவ தன்னை பெத்தவங்களுக்காக அத்தனை இழக்க தயாரா இருக்கா. அவ தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட குடும்பம் வேணும்னு நினைக்கல.
4: அப்ப அவ எதுக்காக அவத்தனை காதலிக்கணும்?
0: அவளும் ஒரு பொண்ணு தானே, கல்லையே, அதனாலதான் அவ காதலிச்சா. அவ தன்னுடைய இளமைக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகி அவ மேல ஆசைப்படலையே. கவிதையா தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நினைச்சா, நினைக்க கூடாதா?
5: நினைக்க கூடாது. ஏன் கதானே அப்படிப்பட்டவ இல்ல, வித்தியாசமானவ, சுயநலம் இல்லாதவ. அவ இந்த சொசைட்டிக்கே முன்னுதாரணமா திகழணும். அவளை பார்த்து 4 பேர் பெத்தவங்களை வச்சு காப்பாத்தணும்.
0: இது வரைக்கும் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாலும் அந்த லட்சியத்துல இருந்து வழி தவறே உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுக்க பார்த்தா அந்த முடிவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டா, அதனால கல்யாணம் வேண்டான முடிவுக்கு வந்துட்டா. உங்க கதையை அப்படியே முடிச்சுக்கோங்க. எனக்கு ஏன் கல்யாண ஆசைய கொடுத்து அப்பா அம்மாவை நான் எப்படி மறந்த? நீ எப்படி கல்லா இருக்கியோ அதே மாதிரி தானே நானும் என் மனசு கல்லா வச்சிருந்த. காதலிய கண்ண மறைச்சிருச்சா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நீ எங்க பேச போற? இத்தனை வருஷம் தனியா இருந்த உனக்கு திடீர்னு என்ன கல்யாண ஆசை? உன் அதிர்ஷ்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா?
3: ஹலோ, கடவுள் கிட்டயும் சைக பாஷை தானா? என்ன ஒரே சோக கீதம்!
0: நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வந்தா என் அப்பா அம்மா கதி என்ன ஆகுறது? காது கேட்காத, வாய் பேச முடியாத உங்களை அனாதையா விட்டுட்டு வந்தா அதை விட பெரிய பாவம் வேற என்னங்க இருக்கு? என்ன மன்னிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் நடக்காது.
3: எங்க, நீங்க என் மனசு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா, இல்ல என் வீடு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா? யாரு அவங்களை அனாதையா விட்டுட்டு போறாங்க?

0: நம்ம கல்யாணம் நடந்த உடனே அவங்களும் நம்ம கூடவே வந்து இருக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? இனிமே எனக்கும் அவங்க தாங்க அப்பா அம்மா.
1: என்னம்மா தாலி வரையறேன்னு பாக்குறீங்களா? ஆமாமா, உங்க ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: ஐயோமா என்னம்மா இது, ரொம்ப மோசம் நீங்க.
1: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்.
1: உங்க பொண்ணோட எக்ஸாம் ரிசல்ட் மார்க்க பார்த்துட்டு டியூஷன் வேணான்னு என்ன நிறுத்திடாதீங்க.
0: கணக்குல 20 மார்க் வாங்கினேன் என் பொண்ணு, 2 மாசத்துல 80 மார்க் வாங்க வச்சிருக்கீங்களே, சூப்பர் ஷோ.
1: அது எப்படி, எதை சொன்னாலும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அவங்க அம்மா ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கணும்,
0: இல்லன்னா என்ன கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? கிண்டலா பண்றீங்க, பசங்க கிண்டல் பண்ணா டீச்சர் அடிப்பாங்க, நீங்களே கிண்டல் பண்ணா யார் அடிக்கிறது?
3: நீங்க அடிங்கப்பா.
0: சுமார் அனு 80 மார்க் வாங்கியிருப்பதை பாராட்டி இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு காரணமான சாரதா டீச்சர் அவர்களுக்கு இந்த 5-star சாக்லேட் பரிசளிக்கப்படுகிறது.
1: என்னோட
0: வெயிட்டுங்க, நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு குறைச்சதுல இருந்து மாசம் மாசம் என்னுடைய வெயிட்டை இங்க குடிச்சிட்டு வரேன்.
1: இது என்னது, 44, 43, 42 உங்க வயசா? அதுவும் மாசம் மாசம் குறையதா என்ன?
0: தட்ஸ் எ குட் ஒன். அது என்னோட இடுப்பளவுங்க பாருங்க, 2 மாசத்துல 2 அங்கலம் குறைச்சிருக்கிறேன் பாருங்க.
1: நம்பணுங்கிறீங்களா?
0: நம்ப மாட்டீங்களே, தெரியுமே பொம்பளைங்களே இப்படிதான். Come on, be a good judge.
1: இன்னொரு டேப் கிடைக்குமா?
0: இது எலாஸ்டிக்குங்க.
1: என்னங்க இது, இடுப்பா திருவாரூர் தேரா?
0: இல்ல வள்ளூர் கோட்டம்.
1: சிரிப்பு வருது இது.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:34:35.
0: கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: கோவலத்துக்கு வந்தோம், ஒரு கொடை எடுத்துட்டு வந்தோமா?
3: அது விடுங்க, ஒரு பேர் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றீங்களா?
2: யாருக்கு பேர் தேடுறீங்க?
3: நம்ம குழந்தைக்குதான், அனுராதா. உங்க மக அனுதான் எனக்கும் பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு. உங்களை கேட்காம தப்பா நினைச்சுக்காதீங்க.
2: இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தனி மனசு பண்ணுங்க. என்ன பண்ணுங்க நீங்க?
3: பேர் கட்ல வாங்கினீங்க பாத்தேன், ஐஸ் எப்ப வாங்கினீங்க? கால் பயங்கரமா வலிக்குதுங்க.
2: என்னாச்சு?
3: என்னங்க, நான் டீச்சருங்க, நாலெல்லாம் பசங்களுக்கு நின்னுகிட்டே பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவு மாதிரி சாரியமா உட்காந்துட்டு நினைச்சப்போ ஸ்டவ் ஹார்மோனியம் கிட்டார்னு ரிப்பேர் பண்ற வேலை நினைச்சிருக்கீங்களா? என்ன
4: கொஞ்சம் சீரியஸ் தான், லேடிஸ் இல்லாத வீடு பத்திரமா பாத்துங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ள அந்த மூச்சு திணறல் நிக்கலனா எனக்கு இமிடியேட்டா போன் பண்ணி சொல்லுங்க, உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடலாம். லேட் பண்ணாம நான் எழுதி கொடுத்த மருந்த வாங்கி கொடுத்துருங்க.
2: சரி டாக்டர்.
5: அப்பாக்கு உடம்பு சரியாகணுமா? எனக்கு அப்பா வேணும். நீ தான் எனக்கு இல்ல, எனக்கு அப்பாவாச்சு வேணும்.
3: சாரதா, 2 நிமிஷம் இருங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அடைக்கலாம் சார் காலையில சர்ச்சுக்கு?
2: மேட்டர் தெரியும்ல, ஏறாருக்கு உடம்பு சரியில்லை.
3: பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே.
2: 103 டிகிரி ஜுரம். காலையில டாக்டர் கூட்டு போய் கிட்ட இருந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கு. அதான் காலையில இருந்து சர்ச்சில் இருக்கேன். இது வரைக்கும் நான் கண்ட கனவு அத்தனையும் பழிச்சிருக்கா? அதான் பயமா இருக்கு. நேத்து ஒரு கெட்ட கனவு, ஒரு பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறேன், நல்லா தெரிஞ்ச முகம், ஆனா யாருன்னு தெரியறதுக்குள்ள திடுக்குன்னு முடிச்சுக்கிட்டேன்.

0: இந்த நேரம் பார்த்து ஏறாருக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான் வயித்த கலக்கிட்டு இருக்கு.
1: ஒண்ணும் இல்லைங்க,
2: ஏற்படாதீங்க. மழையில நினைஞ்ச கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு.
1: என்னால நினைச்சிக்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்.
2: நீங்க ஒண்ணும் காரணம் இல்ல, பயிற்சி மாதிரி பேசாதீங்க.
1: குட் மார்னிங். சோரம் எப்படி இருக்கு?
3: போய் போச்சு, போயிருந்து இட்ஸ் கான்.
1: சோரம் தான் போயிடுச்சு, இன்னும் என்ன படுத்துருக்கீங்க? கொஞ்சம் சுறுசு பாருங்க, உட்காந்து புத்தகம் படிங்க, எங்கிட்ட பேசுங்க. இன்னொரு தலை இந்த பெட்டரா இருக்குல்ல, இதை இருங்க கொண்டாரு.
4: தானி இங்க பாரு, பிஸ்கட் இங்க பாரு, இங்க பாருமா.
5: அம்மாவோட மூச்சு காத்து வெளியே வந்துடாது, அதான் புடுங்க.
1: ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, நல்ல இல்லனாவது சொல்லு.
4: நீ எங்க அம்மாட படுவேன், நீங்க எப்படி கட்டலாம்?
1: ஏன், நான் உங்க அம்மா மாதிரி இல்லையா?
4: எங்க அம்மா எப்பயும் செத்து போயாச்சு, நீ ஒண்ணும் எங்க அம்மா இல்ல.
1: காப்பாத்துங்க, உடனே அந்த லைட் கம்பத்தை ஏறி அதுக்கு சாவுல இருந்து விடுதலை கொடுக்கணும்னு எனக்கு தோணும் சார். நீங்க எப்பாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: இது வரைக்கும் லைட் கம்பில மாட்டின காத்தாடி என் கல்ல படல, பட்ட உடனே ஆக்ஷன் எடுத்துறேன் உங்க சார்பா.

0: அடைக்கலம் சார் நேற்று சர்ச் வாசல பார்த்து உங்க உடம்பு நல்லா ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு.
1: யாரும் இறந்து போன மாதிரி கனவு கண்டேன்னா அவன் கனவு எல்லாம் பலிக்குதா? இந்த கனவு எங்க பலிக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன், பயந்தபடியே பலிச்சிச்சு. பாவம், அவனை பத்தி அவன் கனவு கண்டிருக்கான்.
2: அது மட்டும் இல்ல சார், அவர் கண்ட கனவு அத்தனையும் பலிச்சிருக்கு.
3: ஆனா ஒரே ஒரு கனவு மட்டும் கடைசி வரைக்கும் பலிக்கவே இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அடிக்கடி கனவு கண்டேன்னு சொல்லுவாரு, அது மட்டும் பலிக்கல. ஆனா அது பலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது பொய். இதை அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு. அடிக்கடி பொய் சொன்னாலாவது உண்மையிலேயே அது மாதிரி கனவு வந்து அது பலிச்சிடாதாங்கிற ஆசைதான் அவருக்கு.
4: நீங்க யாரு? உங்களை பாக்கணும் அப்பா. உங்க தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன். சார் உள்ள போயிருக்காருங்க.
1: எங்க அவ்வளவு தூரம் சொல்லிருந்த? நானும் பையன் யாரு?
4: ஐயா ராசா, இவரால பேச முடியாதனால இவர் சொல்ல வேண்டியதெல்லாம் இப்ப நான் சொல்லறேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நினைச்சிட்டு இருக்க போதுமே, திடீர்னு வீட்டுல இந்த கல்யாணத்து பெரிய திருப்பம், அதனால அந்த கல்யாணமே நின்னு போயிருன்னு பாவம் இந்த பெரியவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இவங்க உயிர் வாழ்றதே இந்த பொண்ணுக்கு. ஒரு கல்யாணம் பெண்ணி பார்க்கதான், அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கலன்னா அந்த அதிர்ச்சி இவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால நீங்க எங்க டீச்சரை கை விட்டுடாம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா.

0: கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னா கண்டிப்பா அண்ணோட மனப்பூர்வமான சம்மதம் வேணும். அப்பதான் பின்னாடி பிரச்சனை வராதுன்னு நான் தீர்மானமா நம்புறேன்.
1: கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணோ ஒத்து வைக்கலாமே?
0: அண்ணோ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமே. பத்து பேருக்கு முன்னாடி குழந்தை தாலியை பிடிங்க எரிஞ்சதுன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிடிவாதமா அணுவோட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். இந்த பாருங்க, ரெண்டு விஷயம் நிச்சயம். ஒன்னு, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கண்டிப்பா அவங்க கூட தான். ரெண்டு, அப்படி நடக்கிற நம்ம கல்யாணம் நிச்சயமா அணுவோட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடக்கும். முதல்ல அணுவுக்கு நான் அம்மாவா வரதுதான் பிடிக்கலன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது வேற யாரு அம்மாவா வரதுமே அதுக்கு பிடிக்கலன்னு. ஏன்னா அணுவால அவ அம்மாவை மறக்க முடியலைங்க.
1: எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க.
0: அப்ப நேர வீட்டுக்கு போங்க. குழந்தைகிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ஓப்பனா
1: கேளுங்க. அண்ணோட
0: சம்மதம் இன்னைக்கே கிடைக்குமா சந்தோஷம். அதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகுமா? கவலை இல்ல, காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரேன்.
2: என்னப்பா என்ன தூங்கல?
1: தூக்கம் வரலமா?
2: 9 மணிக்கெல்லாம் கொட்டை விட்டு தூங்கிருவேன். கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்கேன் இந்த பணியில.
1: நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
2: என்ன விஷயம்?
1: நம்ம சாரதா டீச்சர்ல அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற?
2: என்ன நினைக்கணும்?
1: நல்லவங்க இல்ல?
2: ஆமா.
1: அம்மா மாதிரியே உனக்கு அழகா கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை மறுபடியும் 70-80 மார்க் வாங்க வச்சுட்டாங்க. இல்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஒரு ஆள் வேணும் இல்லையா?
2: எதுக்கு? அதான் நீ இருக்கிய.
1: நான் இருக்கேம்மா. இருந்தாலும் சாரதா டீச்சர் மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா உனக்கு நல்லது, அப்பாவுக்கு நல்லது. என்ன சொல்றேன்? டீச்சர் வந்து நம்ம வீட்டுல இருக்க சொல்லட்டுமா? டீச்சர் வந்து நம்ம வீட்டுல இருக்கணும்னா நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிக்கட்டுமா?
3: அதுக்காக அவங்கள ஒரேடியா கண்டிக்கவும் கூடாது, தண்டிக்கவும் கூடாது. எந்த அளவுக்கு அந்த பிஞ்சு மனசுல உங்க மேல வருத்தம் ஏற்பட்டிருந்தா அதுவா வந்து எங்க ஆசிரமத்தை கதவை தட்டி நான் ஒரு அனாதன் சொல்லும். அதுவும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கும் போதே அப்படி சொல்லுதுன்னா அந்த குழந்தை மனசுல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கணும். குழந்தைக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாதீங்க. பெரியவங்க நாம தானே விட்டு கொடுத்து நடந்துக்கணும். யோசிச்சு பாருங்க.
4: மேடம்
3: ஐசக், இவங்களை அந்த குழந்தை கிட்ட கூட்டிட்டு போப்பா. அதான் நேத்திக்கு புதுசா வரல.
4: ஓகே மேடம், வாங்கம்மா.
1: என்ன
0: அனு கிடைச்சிட்டா? எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அனு மறுபடியும் நம்மள ஒன்னா சேர்ந்து பார்க்க கூடாது. நான் போயிடுறேங்க. இங்க இருந்து மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இருந்து நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் உங்களுக்கும் நல்லது, அனுவுக்கும் நல்லது. பிளீஸ் நடக்காதீங்க.

0: எதையும் ஆசைப்பட்டதில்ல. முதல் தடவை நான் ஆசைப்பட்டேன், அதுவும் என் கைவிட்டு போயிடுச்சு. இனி நான் காலம் பூரா உங்களோட இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாம் இதுபடித்தான் நடக்கும்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:46:16.
1: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: இந்த தடவை கண்டிப்பா வந்திருக்கணும்.
4: என்னடா
5: மகாதேவா,

0: அவங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ நிச்சயமா நானும் ஒரு காரணம். கண்டிப்பா அதுக்கு பரிகாரம் தேடணும். சின்ன வயசுல நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப வருத்தப்படுறேன் சசி. சின்ன குழந்தை தானே, இது என்ன ஒத்துக்கிறதுன்னு விட்டுறாம ஏன் பர்மிஷன் போய் பெருசா நினைச்சு புரிஞ்சு போயிட்டாங்களே. லவ்னா என்னன்னு புரியற வயசு இல்லாத இவ்வளவு ஆசாசியா உன்னை காதலிச்சு நிரந்தரமா பிரிய போறேன்னு எனக்கு இப்பதான் லவ்னா என்னன்னே புரியுது. எங்க அப்பாவையும் அந்த சாரதா டீச்சரையும் நாம மறுபடியும் சேர்த்து வைக்கணும். அந்த சாரதா டீச்சர் கால விழுந்து நான் கதறி கதறி ஆழணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசு நிம்மதியாகும் சசி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்ம வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கிறத விட எனக்கு அதிகமான சந்தோஷம் அவங்களை சேர்த்து வைக்கிறதுலதான் கிடைக்கும். நான் சாகிறதுக்குள்ள சாரதா டீச்சர் எனக்கு கண்டுபிடிச்சு தருவியா சசி?
1: கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். Leave it to me, Anna.
0: Amma, Sartha teacher's address photo edhume illaye, eppadi kandupidipa?
1: Ivlo close-a paayinaanga angra. Oru vela avanga address illama irukkalam. Appa thanga

0: போய் பெருசா நினைச்சு புரிஞ்சு போயிட்டாங்களே. லவ்னா என்னன்னு புரியற வயசு இல்லாத இவ்வளவு ஆசாசியா உன்னை காதலிச்சு நிரந்தரமா பிரிய போறேன்னு எனக்கு இப்பதான் லவ்னா என்னன்னே புரியுது. எங்க அப்பாவையும் அந்த சாரதா டீச்சரையும் நாம மறுபடியும் சேர்த்து வைக்கணும். அந்த சாரதா டீச்சர் கால விழுந்து நான் கதறி கதறி ஆழணும். நான் செஞ்ச தப்புக்களை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசு நிம்மதியாகும். சசி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்ம வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கிறத விட எனக்கு அதிகமான சந்தோஷம் அவங்களை சேர்த்து வைக்கிறதுல தான் கிடைக்கும். நான் சாகிறதுக்குள்ள சாரதா டீச்சர் எனக்கு கண்டுபிடிச்சு தருவியா சசி?
1: கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன்.
2: நீ
1: ஆக்சுவலி அனோ, நீ உங்க அம்மா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? சொல்ல போனா உனக்கு உங்க அம்மாக்கும் வித்தியாசமே இல்ல.
3: இருக்கே, அவங்க 28 வயசுல போயிட்டாங்க, நான் 18 வயசுல போறேன்.
1: சும்மா இப்ப பார்த்தாலும் பேத்தாதிய.
3: உண்மைதானே?
1: இவங்களா? இவங்களுக்கு தெரியும், பெங்களூர்ல ஒரு லேடிய மீட் பண்ண சொல்ல இவங்க தான்.
3: நீ பார்த்தது இவங்களை தானா?
1: நிச்சயமானோ.
3: சசி, இப்ப நீ போன இவங்க கிடைப்பாங்களா?
1: கவலைப்படாதானோ, இவங்களை குடும்பம் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே,
4: பெங்களூர்லயே சிறந்த பள்ளின்னு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தவங்க நம்ம சாரதா டி. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஊமைகள் பள்ளிக்கூடத்தில் தன் வாழ்நாள் முழுதும் தங்கியிருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியிருக்கிறது. அமெரிக்கா புறப்படும் சாரதா டீச்சர் அவர்களுக்கு நமது உலக பொதுநல மைய பள்ளிக்கூடத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை அளிக்கிறேன்.
5: ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தா அமெரிக்கா போகணும் மாமி, அமெரிக்கா போகணும் மாமின்னு. இப்பதான் பகவான் கண்ணை திறந்திருக்கார். கல்யாண கத்தின்னு பண்ணிக்கலையோ இல்லையோ? ராஜா திட்டாக்குன்னு கிளம்பிட்டா அமெரிக்காக்கு. நேத்துக்கே மெட்ராஸ்க்கு புறப்பட்டு போயிட்டாலே, நீ இன்னைக்கு வந்து நிக்கிறியே. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பிளைட்னு சொல்லிட்டு இருந்தா காபி சாப்பிடுறியா? காத்தால 7 மணி ஆச்சு, பால்காரன காணும்.
1: பரவாயில்ல, மெட்ராஸ்ல உங்க அட்ரஸ் தெரியுமா?
5: எனக்கு தெரியாதேப்பா.
1: வர
5: சரி. இங்க நான் பயந்து இப்படி சீரியஸ் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரீனல் ஆஞ்சோகிராம் எடுத்தாகணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவளுக்கு இந்த ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா சொல்றதுன்னா சொல்லிடுங்க.
1: அனுவ காப்பாத்துறதா நம்ம கையில இல்ல. அட்லீஸ்ட் அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸ் யாவது காப்பாத்தலாம்னு பார்த்தா சாரதாவ பெங்களூர்ல காணும். அனுக்கு எவ்வளவு சீரியஸ் ஆகி ஆபரேஷன் அளவு போகும் நான் எதிர்பார்க்கலடா. என் அனுக்கு ஒண்ணும் ஆயிடாதுல்ல, எனக்கு பயமா இருக்கடா.
6: டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அவ செத்துருவாலும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற இந்த ஆபரேஷன்ல நிச்சயமா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணடா.
6: பிளைட் டைம் 6 மணிக்கு, ரிப்போர்ட்டிங் டைம் 5 மணிக்கு. நிச்சயமா ஏர்போர்ட்ல மடக்கிடலாம்டா.
1: மடைய மாதிரி பேசாதடா. ஆபரேஷன் எத்தனை மணிக்கு? அதுவும் 5 மணிக்குங்கிற. எப்ப ஏர்போர்ட்ல பிடிக்கிறது, எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வருது? இந்த ஏர்போர்ட்ல பிடிக்கிற விஷயம் எல்லாம் முடியாதுப்பா. அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாலும் பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல எங்கேயிரு தேடுறது? மணி வேற 2 ஆச்சுடா. ஆபரேஷனுக்கு 3 மணி நேரம் தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தானோ? யார கேக்குறது, எப்படி பாக்குறது?
6: ஏறிடா வண்டியில. பிளைட்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் உடைய அட்ரஸ் லிஸ்ட் இருக்கும்ல, முதல்ல அதை பிடிப்போம். அடிக்கடி வந்துட்டு போங்க. பிளைட்ல போறவங்க யார் அட்ரஸ் வேணாலும் நான் தரேன்.
1: டேய் சாரதா, பாலாஜி நகர் 3rd street, வீட்டு நம்பர் 38.
6: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
5: நான் வரேன். 1 hour முன்னாடியே ஏர்போர்ட்ல இருக்கணும். டென்ஷன் பண்ணாதம்மா. உன் ஒருத்தியால நம்ம குரூப் மொத்தமா அமெரிக்கா போக முடியாம போயிட போதுரி. இப்ப என்ன அத்தை பாக்கணும்னு அவசியம்? உன்ன மாதிரி உறவே இல்லாதவ நினைச்சியா? கரெக்ட் டைம்க்கு திரும்பிடுவேன். அவுட் தான் போறேன். சாரதா, உனக்கு தெரிஞ்சவங்க யாரா பாக்கணும்னு சொல்லு, டிரா பண்றேன்.
0: இல்ல,
5: ஏன் மெட்ராஸ்ல யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையா?
0: தெரிஞ்சவங்களா? இல்ல
1: சார்.
6: யார் சார் நீங்க?
1: சாரதாமா இருக்காங்களா?
6: ஆமா, அவங்க அமெரிக்கா புறப்பட்டு இருக்காங்க.
1: சசி வந்திருக்கேன்னு
6: சொல்லுங்க. சசின்னு சொன்னா தெரியுங்களா?
1: சொல்லுங்க. தெரியும், பிளீஸ்
6: இருங்க.
5: என்ன வேணும்?
1: இன்னைக்கு 6 மணி பிளைட்ல ஒரு லேடி அமெரிக்கா போறாங்க, அவங்கள கூப்பிடுறீங்களா?
5: நான் தான் அந்த லேடி.
1: இல்ல, சாரதான் ஒருத்தர்.
5: நான் தான் சாரதா.
1: நாங்க தேடி வந்தது வேற சாரதா.
7: எல்லாரும் முடிச்சுக்கிறதுக்கு அலாரம் வைப்பாங்க, நான் தூங்கறதுக்கு வைக்கிறேன். 5 மணிக்கு ஆபரேஷன் ஆச்சு.
8: சும்மா போட்டு மனசு குழப்பிக்காதம்மா. ஆமா, எங்க சசிய காணோம்? ஊர்ல இல்லையா?
7: நான் தான்ப்பா அவளை அமைச்சிருக்கேன். உங்களுக்கு என்னோட கடைசி பிரசன்டேஷனா கொடுக்க ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வர போயிருக்கான். நான் போறதுக்குள்ள அவன் வந்துடுமேனு ஒரு டென்ஷனா இருக்கு. ஏன்னா அப்பதானே நானே என் கையால அந்த பரிசு அவங்க கிட்ட கொடுக்க முடியும்.
1: சாரதாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். தேடி அலைஞ்சது

0: வேஸ்ட் ஆயிடுச்சுடா.
1: டைம் வேற ஆயிட்டே இருக்கு, ஒரு க்ளூ கூட கிடைக்கலடா.
0: அந்த லிஸ்ட் கூட
1: நம்ம பார்த்த சாரதா.
0: டேய், இன்னொரு சாரதா அட்ரஸ் இருக்கு,
1: இன்டர்நேஷனல் வெல்ஃபேர் சென்டர். மை காட், திஸ் இஸ் கம் ஆன்.
2: ஆமாங்க, நீங்க சொல்ற எல்லா டீடைல்ஸும் கரெக்ட். எங்க பெங்களூர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற அதே சாரதா தான். இப்பதான் இங்க இருந்து ஏர்போர்ட் போறாங்க. நாங்க நடத்துற ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து 6 பேரை செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். இன்ஃபேக்ட் உங்க சாரதா அமெரிக்காவுக்கு போறதுக்கு காரணமே நான் தான். அந்த குரூப் இப்பதான் போச்சு, நீங்க லேட் 5 நிமிஷம்.
1: சார், உங்களை உடனே பாத்தாகணும். எங்க இருப்பாங்க?
2: 6 மணிக்கு பிளைட், ஏர்போர்ட்ல பாருங்க.
1: இல்லங்க, அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு 5 மணிக்கு ஆபரேஷன், அதுக்குள்ள பாத்தாகணும்.
2: மவுண்ட் ரோட்ல ஏதோ ஷாப்பிங் போறதா சொன்னாங்க. ஐம் சாரி, உங்களுக்கு வேற டீடைல்ஸ் கொடுக்க முடியல.
3: ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியலையே. சசி, நான் போறதுக்குள்ள வரமாட்டானோ? அந்த பரிசு நான் உங்களுக்கு கொடுக்காமலே போயிடுவேனோ? நான் சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல காரியம் பண்ணனும் துடிக்கிறேன்பா. அது நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
4: எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
3: உங்க பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அந்த பாட்டு பாருங்க.

0: என்னடா அம்மாவை நினைச்சுக்கிட்டியா?
1: அம்மாவா? அம்மாப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு நந்தனிய கூட்டிட்டு வரேன். கொச்சிருங்கப்பா.
2: ஓகே சீக்கிரம் வந்துரு.
1: அமெரிக்கா போறதுக்காக இங்க அஞ்சு பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க.
2: எப்ப திரும்புவீங்க?
1: திரும்பி வரதா? அங்கே செட்டில் ஆயிடும் நினைக்கிறேன். ஏய் சாரதா, நான் எங்க இருக்கேன்? என்ன நந்தினி கிளம்பலையா? கொஞ்சம் ஏறு. 10 வருஷமா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல், இந்த கட்டிடத்துல இருக்க ஒவ்வொரு செங்கலோட சொல்லிட்டு கிளம்பினதா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்.
3: எவ்வளவு செங்கல் இருக்கு, எப்ப சொல்லி எப்ப புறப்படுறது? வா பிளைண்ட்க்கு நேரமாச்சு கிளம்பலாம்.
1: சரி சரி.
4: மணி என்னாச்சா? இது 4:30 ஆச்சா? 5 மணிக்கு அனுவுக்கு ஆபரேஷன். அதுக்கு முன்னாடி போய் அட்லீஸ்ட் அனுவையாவது பாத்திரலாம். டீச்சரும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரம் நீ வண்டியை திருப்பு. யோசிக்காதல, ஆஸ்பத்திரிக்கு வண்டி திருப்பு.
0: அனஸ்தெஸ்ட் விஜயராகவன் வந்துட்டாங்களா?
5: வந்துட்டே இருக்காரு.
0: ஆபரேஷன் எவ்வளவு நேரம் நடக்கும்?
5: 4 hours ஆகும்.
0: டாக்டர் அனுவ ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போலான்னு சொன்னாங்க. என்னம்மா?
1: ஒரு நிமிஷம் வெளியில இருக்கீங்களா?
5: ஓகே.
0: என்ன
1: உங்களுக்கு நான் ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனாப்பா?
0: என்னம்மா பயிற்சிக்காரு மாதிரி பேசுற? எனக்கு மட்டுமல்ல, அதனால யாருக்குமே கெடுதல் பண்ண முடியாது.
1: இல்லப்பா, உங்களுக்கு பெரிய துரோகமே பண்ணிருக்கு.
0: என்னம்மா சொல்றேன்?
1: கடைசியா நான் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி தரேன்னு சொன்னேன்.
0: ஆமா.
1: அது என்னன்னு தெரியுமா? சாரதா டீச்சர்.
3: இனிமே உன் வீட்டுக்கு போயிட்டு போனுமா? எவ்வளவு நேரம் ஆகுது? பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன்.
1: மன்னிப்பு கிடைக்கணும், இதுதான் பையன் ஆசை. நீங்க சாரதா டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும்.

கல்பிட்டு சசி, எப்படி பயந்துட்டு தெரியுமா? என்ன டென்ஷன், எங்க பார்த்தா எப்படி புடிச்ச சசி, வருவியோ மாட்டியோ நான் உயிர கையில புடிச்சிட்டு இருந்த தெரியுமா? உன்னையும் பார்க்காம போயிடுவேனா? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், அப்பா விட்டு நான் போக போறேன். அப்பாக்கு யாரும் இல்ல, அப்பா விட்டு நீங்க போக கூடாது என்னைக்கும்.

0: எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா
1: அப்பா? எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா. நான் ஒரே ஒருத்தர சசி கூட மோட்டர் பைக்ல போயிட்டு வரேன்ப்பா.
0: உங்களுக்கும் தெரியும்ல எனக்கு மோட்டர் பைக்ல போகணும்னா எவ்வளவு ஆசைன்னு. பிளீஸ் பா.
1: மாமா மாமா அப்பா கிட்ட சொல்ல சொல்லுங்க. மாமா மாமா பிளீஸ் மா. மாமா மா சொல்லுங்க. மாமா சொல்ல சொல்லுங்க. மாமா மாமா
0: உன்னை
1: இந்த மாதிரி கட்டிட்டு பைக்ல போயிட்டே இருக்கணும். அதான் என்னோட ஆசை. சம்திங் டெல்ஸ் மீ பா இதோ
0: நல்லது நடக்க போகுது. நான் இந்த ஆபரேஷன்ல பொழைச்சுக்குவேன் தோணுது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது

விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கிய கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் SP பாலசுப்ரமணியம், ரமேஷ் அரவிந்த், விவேக், ராதிகா, அஞ்சு, ஸ்ரீவித்யா, ஜனகராஜ் மற்றும் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த்.

அன்பான இளமை நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸில் இது உங்கள் இளமையின் குரல் இளைய பாரதம் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஏஞ்சலா. நேரம் சரியாக 5:18 ஆயிட்டிருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற டாபிக் சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள், குட்டி குட்டி ஹேபிட்ஸ் வாழ்க்கையில் கொடுக்குற மாற்றம். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறப்போ நம்ம மனசு எப்போவுமே பெரிய விஷயங்களை தான் தேடும். நாளையிலேருந்து காலையில் 5 எந்திரிப்பேன், இனிமே ஒரு நாளும் ஃபோன் தொடவே மாட்டேன். ஆனால் அந்த நாளை பலரோட வாழ்க்கையில் இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை வாழ்க்கையை மாற்றுறது பெரிய முடிவுகள் இல்லை, தினமும் நாம் செய்கிற சின்ன சின்ன பழக்கங்களாக இருந்தா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மனம் விட்டு பேச போகிறோம். தொடர்ந்து மனம் விட்டு பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:06:45 ஆயிட்டிருக்கு. நம்ம வந்து சின்ன ஹேபிட்ஸ் எப்படி நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குன்றதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு நிமிடம், ஒரு நிமிஷத்தில் என்ன மாறப்போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் சீக்கிரமாக எழுந்தால், ஒரு நிமிஷம் அம்மா அப்பா கிட்டே பேசுனா, ஒரு நிமிஷம் புத்தகத்தை திறந்தா, ஒரு நிமிஷம் கடவுளுக்கு நன்றி சொன்னால், அது வெறும் ஒரு நிமிஷம் இல்லை, அது ஒரு புதிய வாழ்க்கைக்கான முதலடி. பெரிய மரம் கூட ஒரு சின்ன விதையிலிருந்து தான் ஆரம்பிச்சுது. அதே மாதிரி 1%, நீங்கள் தினமும் வெறும் 1% நல்லவராக மர முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி 5 பக்கம் படிங்க,

நாளைக்கு 6 பக்கம் படிங்க. இன்னைக்கு 5 நிமிஷம் நடந்தால் நாளைக்கு 6 நிமிஷம் நடங்க. வெற்றி ஒரே நாளில் வராது, ஆனால் தினமும் சேர்ற சின்ன சின்ன முயற்சிகள் ஒரு நாள் பெரிய மாற்றமாக திரும்பி வரும். ஒரு மரத்தில் எப்படி நம்ம ஒரு ஒரு நாளும் தண்ணி ஊற்றும் போது ஒரு நாள் அது பெரிய மரமாக வருதோ, அதே மாதிரி உங்களோட சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் ஒரு ஒரு நாளும் செடி கூத்துற தண்ணி மாதிரி ஒரு நாள் அது ஒரு பெரிய மரமாக உங்களுக்கு வரும். இந்த சிந்தனையோட அடுத்ததான் நம்ம ஒரு பாடல் கேட்கலாம், மாறா திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் மக்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:12:17 ஆகிட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி ஒரு பெரிய மாற்றமாக மாறுதுன்றதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதே மாதிரி அது

தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதும் சின்ன பழக்கம்தான். அதை பற்றி பேசலாம். ஒரு வீடியோ மட்டும் பார்ப்போம், இன்னும் 5 நிமிஷம் மட்டும் தூங்கிக்கலாம். இன்றைக்கி ஒர்க் அவுட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போக தேவையில்லை, நாளைக்கு ஆரம்பிக்கலாமே. இப்படி சொல்கிறது ஒரு நாள் இல்லை, தினமும் போயிடும். நம்ம வாழ்க்கையை ஒரே நாளில் யாருமே கெடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன தவறான பழக்கங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கனவுகளை திருடிட்டு போகும். அதனால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஒரு ஒரு நாளும் அண்ணனியோட வேலையை அப்பப்போவே செய்யுங்க. சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை அன்னைக்கே செய்கிறப்போ நமக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்கும், அந்த வேலையும் கம்ப்ளீட் ஆகும். அதுதான் உங்களோட வாழ்க்கையை பில்ட் பண்ணும். இந்த சிந்தனையோட அடுத்ததான் நம்ம ஒரு பாடல் கேட்கலாம், பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் மக்களே. இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கோட அடுத்த போர்ஷனுக்கு போகலாம். மாற்றம் தெரியாது. ஜிம்முக்கு போகிற முதல் நாள் உடம்புல மாற்றம் தெரியாது. புத்தகம் படிக்க ஆரம்பித்த முதல் நாளே அறிவு கூடும்னு சொல்ல முடியாது. மரம் நட்ட முதல் நாள் நிழல் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தினமும் விடாமல் செய்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாரும் அந்த மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மாற்றம் மெதுவாக தான் வரும், ஆனால் வந்துட்டால் வாழ்க்கையவே மாற்றிடும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸில் இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஜெயிங்க. நமக்கு பெரிய எதிரி வேறு யாருமே இல்லை, நேற்று இருந்த நாம தான். இன்றைக்கு நேற்றை விட 5 நிமிஷம் முன்னாடி எழுந்தீங்களா? நேற்றை விட ஒரு நல்ல செயல் பண்ணீங்களா? நேற்றை விட கொஞ்சம் குறைவாக கோவப்பட்டீங்களா? அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைய சவால், இன்றைக்கு வீட்டுக்கு போனதும் ஒரே ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுங்க. பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எழுந்த உடனே படுக்கையை சரி பண்ணுறது, 10 நிமிஷம் புத்தகம் படிக்கிறது, அம்மா அப்பாவை கட்டிப்பிடிச்சு நன்றி சொல்கிறது, அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி மொபைலை 10 நிமிஷம் வைக்கிறது, ஒரே ஒரு பழக்கம். அதை 30 நாள் மட்டும் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இளைய பாரதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். சீமராஜா படத்திலிருந்து.

நேரம் சரியாக 5:27:44 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 KHz இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நண்பர்களே, வாழ்க்கையை மாற்றுவது ஒரே ஒரு பெரிய முடிவு இல்லை, தினமும் திரும்ப திரும்ப செய்கிற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தான். ஒரு கட்டடம் ஒரே கல்லால் கட்டப்படாது, ஒரு புத்தகம் ஒரே வார்த்தையால் எழுதப்படாது, அதே மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையும் ஒரே நாளில் உருவாகாது. இன்று நீங்கள் செய்யும் ஒரு சின்ன நல்ல பழக்கம் நாளை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிற வாழ்க்கைக்கு அடித்தளமாக மாறலாம். அதனால் பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்காதீங்க, சின்ன பழக்கத்தோடு ஆரம்பிங்க, பெரிய வாழ்க்கையை உருவாக்குங்க.

இதுவரை உங்களோட பயணித்தது உங்கள் ஏஞ்சலா. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன நல்ல பழக்கத்தை விதையாக விதையுங்க. நாளை அதுவே உங்கள் வெற்றியின் மரமாக வளரும். நன்றி.

0: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் ராஜேந்திர சோழகன் உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: இப்பொழுது எங்கள் உதவி பெறும் துவக்கப்பள்ளி ராஜேந்திர சோழகனின் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் கிருஷ்ணப்ரியா, ஹரிஷ்ணி, பிரித்தீஸ்வரன் மற்றும் மகிழ்மதி வெல்கம் சாங்.

நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியின் பெருமையை பாட எங்கள் பள்ளி மாணவர்கள் ராகவன், ரித்விக், விஜய், பிரியா, அபிஷ்ணா பாட வருகின்றனர்.

0: புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: விண்வெளி நாயகர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பேச வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவர் ரித்விக் விஜய்.
3: குட் ஈவினிங் டு ஆல். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் இந்தியன் கிரேட் சயின்டிஸ்ட். ஹி இஸ் நோன் அஸ் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் பார்ன் ஆன் 15 அக்டோபர் 1930 ஆஃப் இந்தியா. He was born on 15 October 1931 in Rameswaram. He is worked a ISRO and DRDO. He played a key role in nuclear tests. He became the 11th president of India. He is a simple and humble person. He is inspired millions of students. Dr. ABJ Abdul Kalam remembered as the people's president. His quotes I like most: black is sentimentally bad, but every blackboard makes the student's life bright. One book is equal to 100 friends, but one friend is equal to a library. Yesterday was a waste paper, today is a newspaper, tomorrow is a question paper. So read and write carefully, otherwise your life is a tissue paper. He is my role model. Thank you to all.
1: இப்போது எங்கள் பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் லக்ஷிதா மகாஸ்தி உண்டியலாம் உண்டியல் பாடல் பாட வைக்கிறார்கள்.
4: உண்டியலாம் உண்டியல் ஓட்டை இல்லா உண்டியல், உண்டியலாம் உண்டியல் ஓட்டை இல்லா உண்டியல், பூத்த காய்த்த கொடியிலே பழுத்து வர்ற உண்டியல், பூத்த காய்த்த கொடியிலே பழுத்து வர்ற உண்டியல், உண்டியலை வறுத்துதாம் கை நிறைய அல்லலாம், உண்டியலை வறுத்துதாம் கை நிறைய அல்லலாம், இத்தனை காசு பூசணும் எப்படி வந்து கேட்கலாம், இத்தனை காசு பூசணும் எப்படி வந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: நம் கண்டங்களை பற்றியும் அறிவியல் செய்திகள் பற்றியும் பேச வருகின்றனர் ஐந்தாம் வகுப்பு மாணவர் லியோ பிராங்க்லின் மற்றும் தர்ணிதரன்.
5: உலகின் மிக பெரிய விலங்கு
6: திமிங்கலம்.
5: உலகின் உயரமான விலங்கு
6: ஒட்டகச்சி விங்கி.
5: உலகின் உயரமான மலை
6: இமயமலை.
5: உலகின் மிக பெரிய ஆழமான ஆழி
6: மரியானா ஆழி.
5: உலகிலேயே மிக பெரிய நகரம்
6: லண்டன்.
5: உலகிலேயே மிக பெரிய பாலைவனம்
6: சகாரா.
5: உலகிலேயே மிக பெரிய சமுத்திரம்
6: பசிபிக்.
5: உலகத்திலேயே மிக பெரிய தீவு
6: கிரீன்லாந்து.
5: உலகத்திலேயே மிக பெரிய ஏரி
6: கஸ்பியன்.
5: உலகத்திலேயே மிக பெரிய கண்டம்
6: ஆசியா.
5: உலகத்திலே மிக பெரிய எரிமலை
6: லஸ்காரா சிலி.
5: உலகத்திலே மிக பெரிய நாடு
6: ரஷ்யா.
5: கசப்பின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது
6: நிலவேம்பு.
5: மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது
6: அரச மரம்.
5: ஏழைகளின் தேக்கு என்று அழைக்கப்படுவது எது
6: மூங்கில்.
5: வாசனை பொருட்களின் ராணி என அழைக்கப்படுவது எது
6: ஏலக்காய்.
5: முட்டை தாவரம் என அழைக்கப்படுவது எது
6: கத்தரிக்காய்.
5: பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது
6: மாம்பழம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: தமிழை அன்னையாக போற்றும் அன்னை பாடலை பாட வருகின்றனர் நான்காம் வகுப்பு மாணவர்கள் மகிழ்மதி ஹரிஷ்ணி கார்த்திக்ராஜ் சாரிகேசன்.
0: அன்னை

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் ஊர் திருவிழாவில் நடைபெறும் முளைப்பாரி நிகழ்வை பாடலாக பாட வருகின்றனர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நிவேதா, மகிழ்மதி, கிருஷ்ணவேணி, அபிஷ்ணா, ராகவன்.

0: கார்த்திக்ராஜ் ஜிகே க்வெஸ்சன் சொல்ல வருகின்றனர் நான்காம் வகுப்பு மாணவர்கள் கார்த்திக்ராஜ் ஹரிஷ்ணி. விச் அனிமல் ஹேஸ் த்ரீ ஹார்ட்ஸ்?
1: ஆக்டோபஸ்.
0: விச் பேர்ட் ஹேஸ் லாங்கஸ்ட் ஐ செட்?
1: ஈகிள்.
0: விச் ட்ரீ கிவ்ஸ் தி மோஸ்ட் ஆக்சிஜன்?
1: பீப்பர் ட்ரீ.
0: விச் அனிமல் ஹேஸ் நோ பிரைன் நோ ஹார்ட்ஸ்?
1: ஜல்லி ஃபிஷ்.
0: விச் கிரியேட்ஸ் ஏ டேஸ்ட் வித் தர் ஃபீட்?
1: பட்டர்ஃப்ளை.
0: விச் அனிமல் ஹேஸ் தி ஹையஸ்ட் பிளட் பிரஷர்?
1: ஜிராஃபி.
0: விச் கிரியேட்ஸ் ஏ கேன் ஹோல்ட் இஸ் பிரீத் ஃபார் 6 டே?
1: கால்பின்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ நைட்?
1: நார்வே.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ கேபிட்டல்?
1: நவுதி பசின் ஓஷன்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ ஆர்மி?
1: ஆந்திரா.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ ஜெயில்?
1: நெதர்லாண்ட்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ ரிவர்?
1: வாட்டிகன் சிட்டி.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ ரயில்வே?
1: பூட்டான்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ மஸ்கிட்டோஸ்?
1: ஐஸ்லாண்ட்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ ட்ரீஸ்?
1: கிரீன்லாண்ட்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ ஸ்னேக்?
1: நியூசிலாண்ட்.
0: விச் கண்ட்ரி ஹேஸ் நோ க்ரோஸ்?
1: நியூசிலாண்ட்.
0: தேங்க்யூ டு ஆல்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
0: திருக்குறள் கூற வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவர் சாய்மித்ரன்.
3: அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தல கற்கசர கற்பவை கற்ற பின் நிற்க அழகுதாக நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன்ற ஒழுக்கம் இழப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஏனென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு மலமிசை ஏங்கினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வா இல் சேரம் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பிறவி பெருங்கடல் நீண்டுவர் நீண்டார் இறைவன் அடி சேராதார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை நீரின்று அமையாது உலகனின் யாராருக்கு வானின்று அமையாது ஒழுக்கு நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர் பாற்று பசும்பில் துளிவிழி அல்லாமறாங்க பசும்புள் தலை காண்பது அரிது அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது தானம் தவம் இரண்டும் தங்காவினகம் வானம் வழங்காதேனின் குழநிதி ஆழனதே என்பதன் மக்கள் மழலை சொல்லை கேளாதவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றோல் மிகை நாடி மிக்க கோழல் யாகவாராயணம் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு தீனார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு எப்பொருள் யார் அறிவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையாக நோக்க குழையும் அனிச்சம் முகந்திருந்து மோப்ப குழையும் வீருந்து செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகம்

0: எவை தீ எனும் அஞ்சப்படும். நன்றி, வணக்கம்.
1: செயற்கை கோள் பாடல் பாட வருகின்றனர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அபிஷ்ணா, பிரியதர்ஷினி, தரணிதரன்.
2: உலகை

எனர்ஜி அடிச்சதா? நம்மளாம் சண்டை போட்டு பாத்திருக்கோம், ஆனா இந்த பென்சில் சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் கவினேஸ்வரன், கிருபாஷினி, லக்ஷிதா பாடம் வருகிறார்கள்.

0: தேங்க்யூ.
1: ஆணி திங்கள் பிறந்தவரா மகிழம் போற்ற விழுந்தவரா, ஆணி திங்கள் பிறந்தவரா மகிழம் போற்ற விழுந்தவரா, விருது நகரில் உழித்தவராம் வறுமை பிடியில் இருந்தவராம், விருது நகரில் உதித்தவராம் வறுமை பிடியில் இருந்தவராம், வையகம் வணங்கிட வாழ்ந்தவராம் மக்கள் பசியை போக்கிட்டவராம், வையகம் வணங்கிட வாழ்ந்தவராம் மக்கள் பசியை போக்கியவராம், எளிமையின் வர்ணம் கொண்டவராம் ஏழையின் துயரம் துடைந்தவராம், எளிமையின் வர்ணம் கொண்டவராம் ஏழையின் துயரம் துடைந்தவராம், கல்வியின் தயத்தை உயர்த்தியவராம் கருணை உள்ளம் உடையவராம், கல்வியின் தரத்தை உயர்த்தியவராம் கருணை உள்ளங் உடையவராம், வாசத்தின் திட்டம் தந்தவராம் பாரினை செய்க வைத்தவராம், வாசத்தின் திட்டம் தந்தவராம் பாரினை செய்க வைத்தவராம், காமராஜ என்று வரை தினமும் நாமும் போட்டிடுவோம், காமராஜ என்று வரை தினமும் நாமும் போட்டிடுவோம். நன்றி, வணக்கம்.
0: பாடல் பாட வருகின்றனர் ராகவன், ரித்விக், விஜய், நிவேதா, தரணிதரன், லியோ, பிரணவ், கிருஷ்ணவேணி.

இருளில் இருந்து வெளிச்சத்தை காட்டுவதே கல்வி. கல்வி என்பது கடல். அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. மனிதர்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி. உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையின் ஒரு

0: இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையின் ஒருவன் உயிர் பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பில் அவன் அறிவை பெறுகிறான். நன்றி, வணக்கம்.
1: இப்போ எங்கள் பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஹரிஸ், பிரித்தி, ஜெயவிஷ்ணு எலிக்குட்டி பாடல் பாட வருகிறார்கள்.

0: நன்றி, வணக்கம்.
1: காலங்களை பற்றி அறிவோமா?
2: நான் உணவு உண்டேன்,
0: நான் உணவு உண்கிறேன்,
2: நான் உணவு உண்பேன்.
0: ஏற்கனவே நடந்து முடிந்த செயல்
2: இறந்த காலம்,
0: தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல்
2: நிகழ்காலம்,
0: இனி நடக்க போகும் செயல்
2: எதிர்காலம்.
0: வினைச்சொல்
2: செய்.
0: இறந்த காலம்
2: செய்தான்,
0: நிகழ்காலம்
2: செய்கிறான்,
0: எதிர்காலம்
2: செய்வான்.
0: வினைச்சொல்
2: படி.
0: இறந்த காலம்
2: படித்தால்,
0: நிகழ்காலம்
2: படிக்கிறாள்,
0: எதிர்காலம்
2: படிப்பாள்.
0: வினைச்சொல்
2: கேள்.
0: இறந்த காலம்
2: கேட்டார்கள்,
0: நிகழ்காலம்
2: கேட்கிறார்கள்,
0: எதிர்காலம்
2: கேட்பார்கள்.
0: வினைச்சொல்
2: பர.
0: இறந்த காலம்
2: பறந்தது,
0: நிகழ்காலம்
2: பறக்கிறது,
0: எதிர்காலம்
2: பறக்கும்.
0: வினைச்சொல்
2: ஓடு.
0: இறந்த காலம்
2: ஓடின,
0: நிகழ்காலம்
2: ஓடுகின்றன,
0: எதிர்காலம்
2: ஓடும்.
0: நன்றி, வணக்கம்.
3: இப்போது எங்கள் பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவர்கள் பார்த்திக்கிறார்.

0: நன்றி, வணக்கம்.
1: பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் எ கிரேட் மேன். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் போர்ன் ஆன் 14th November 1889. ஹீஸ் ஃபாதர்ஸ் நேம் வாஸ் மோதிலால் நேரு. ஹீஸ் மதர்ஸ் நேம் வாஸ் ஸ்வரப்ராணி நேரு. ஹி வாஸ் ஆல்சோ எ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். He loved children very much. Children called him Chacha Nehru. His birthday is celebrated as Children's Day. நன்றி, வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகான ஜோக் சொல்ல வருகிறார்கள் செழியன் தேவதர்ஷன். அழிவிய போகாத பழம் என்ன?
3: அப்பளம்.
2: உயிர் இல்லாத விலங்கு?
3: கை விலங்கு.
2: ரொம்ப நாள் உயிர் வாழணும்னா என்ன பண்ணணும்?
3: சாகாம இருக்கணும்.
2: பச்சை மாவுக்கு கடலை மாவுக்கு என்ன வித்தியாசம்?
3: பச்சை மாவில் பச்சை போட முடியும், கடலை மாவில் கடலை போட முடியாது.
2: யார் அடிச்சா வலிக்காது?
3: காற்று அடிச்சா வலிக்காது.
2: வெற்றி லையில் சேராத பாக்கு?
3: மைசூர் பாக்கு.
2: தேங்காய் ஏன் கீழே விழுகின்றன?
3: ஏன்னா பறக்க தெரியாது.

0: மீன் தங்க மீன். எல்லா பாட்டுக்கும் ஆடலாம், ஆனா ஒரு பாட்டு காட முடியாது. அது என்ன பாட்டு?
1: நிப்பாட்டு.
0: எல்லா கிளியும் பறக்கும், ஆனால் ஒரு கிளி பறக்காது. என்ன கிளி?
1: சங்கிலி.
0: ஒரு யானை தண்ணீரில் விழுந்தால் அந்த யானை என்னவா மாறும்?
1: நீர் யானையா மாறும்.
0: காகம் தண்ணீரில் விழுந்தால் என்ன என்ன ஆகும்?
1: காகம் காரையும் செய்யும்.
0: தண்ணியே இல்லாத கடல் என்ன? வடநாடுக்கு பிடித்த காய் என்ன?
1: நாத்தங்காய்.
0: முட்டையே போடாத பறவை என்ன?
1: ஆண் பறவை.
0: மீனுக்கு பிடித்த காய் என்ன காய்?
1: முள்ளங்கி.
0: ஒரு பையன் கடைக்கு போய் ஊசி வாங்கினான், ஆனால் அந்த ஊசி வெடித்துடுச்சு. அந்த ஊசி என்ன ஊசி?
1: குண்டூசி. அடுத்ததாக
2: அறிவியல் பாட்டு பாட வருகிறார் ராகவா, மகிழ்மதி, பிரியா, அபிஷ்ணா, ரித்விக், விஜய், கிருஷ்ணவேணி, 5ஆம் வகுப்பு மாணவர்கள்.

0: இப்பொழுது நான் வேண்டாம் வேண்டாம் பற்றி சொல்ல போகிறேன். வேண்டாம் வேண்டாம், நெருப்பை தொடவோ விளையாடவோ வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், பிற உயிரினங்களை துன்புறுத்த வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், கத்தி போன்ற கூர்மையான பொருள்களை தானே கையாள வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், கிணறு குளம் போன்ற நீர்நிலைகளில் அருகே விளையாட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், மின்சார பாயும் இடங்களை தொட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், தெரியாதவர்கள் தரும் பரிசுகளை பண்டங்களை வாங்க வேண்டாம்.
1: இதுவரை எங்கள் பள்ளியின் மாணவர் மாணவிகள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தீர்கள் குழந்தைகளே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ராஜேந்திர சோழகன் உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள்

0: ஜிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:11. நேயர்களை இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது ரமணா படப்பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. இந்த பாடலை பாடியிருக்கிறார் சாதனா சர்கம்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேர்களை இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளனர். லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் முழுவதும் உள்ள 74 துடிப்பான கிராமங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் நாடு தழுவிய அளவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். இதில் நாடு தழுவிய ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் பங்கேற்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பங்கேற்பாளர்கள் உள்ளூர் சமூகங்களுடன் தூய்மை இயக்கங்கள், அரசு திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வழங்கினர். இளைஞர் சம்மேளனங்கள், கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள், மரம் நடுதல், கிராம பஞ்சாயத்து உருவாக்குதல், உள்ளூர் கைவினை கலைஞர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரில் இதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோவிற்கு இளைஞர்களிடமிருந்து கிடைத்துள்ள நேர்மையான வரவேற்பிற்கும் ஆலோசனைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் மக்களின் அன்பு தொடர்பு மேலும் வலுப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்வுகால கருத்து குறித்து பிரதமர் மோடியின் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ 24 மணி நேரத்தில் 30 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. ருமேனிய நாட்டிற்கு அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு சிறப்பான பொது சேவை, கல்வி மற்றும் சமூகம் உள்ளடக்கிய பங்கேற்பு, அர்ப்பணிப்பு, இந்தியா ருமேனியா நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பங்களிப்பு ஆகியவற்றிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட அவர், இந்த விருது இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது இரு நாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நீடித்த உறவின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.

0: ருமேனியாவில் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் அங்கு மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து ருமேனியாவில் நடைபெற்ற வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடகப் பதிவில், கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்களை தொடர்ந்து நிலவும் சூழ்நிலையால் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், இது தனது கௌரவ பிரச்சினை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரிலும் நாடு முழுவதிலும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும், தேச விரோத சக்திகள் அதை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கிலும், எந்த ஒரு மாணவரின் எதிர்காலமும் சட்ட சிக்கலில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கிலும் பிரதமரிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அளிக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, திரு பிரதானின் 10 ஆண்டுகால பயணம் பொது வாழ்க்கை மற்றும் மாணவர் நலனுக்காக அவரது வாழ்நாள் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் என கூறினார். வலிமையான இந்தியாவை கட்டமைப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஆகியவற்றிற்காக அவர் நன்றி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி புனித ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்த புனிதமான நாள் பக்தி மற்றும் இரக்கத்தின் செய்தியை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். பகவான் விட்டலின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனின் நலன் மற்றும் கண்ணியத்திற்காக அயராது பணியாற்றுவதற்கும் உழைப்பதற்கும் பகவான் விட்டல் ஆசியை வழங்குவார் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியிலிருந்து லடாக்கின் டிராஸ் எல்லைப்பகுதிக்கு சென்றுள்ளார். அவரது 2 நாள் பயணத்தின் போது லடாக்கின் அருகில் உள்ள முக்கிய பகுதிகளை அவர் பார்வையிடுகிறார். நாளை கார்கில் போர் நினைவு தினம் என்பதால் போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சியில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்கில் விஜய் தினம் குறித்து மேலும் சில முக்கிய தகவல்கள்.
2: 1999 கார்கில் போரின் போது உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. 27வது கார்கில் வெற்றி தினத்தை குறிக்கும் வகையில் 2 நாள் நினைவு நிகழ்ச்சிகள் லடாக்கில் இன்று தொடங்கின. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆபரேஷன் விஜய் குறித்த நினைவு ஆவணப்படம், துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல், தியாகிகளின் உறவினர்களுடன் கலந்துரையாடுதல், போரில் இடம்பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கார்கில் போர் நினைவு சின்னத்தில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகள் தொடங்கின. நாளை போர் நினைவு சின்னத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார்.
0: வினாத்தால் கசிவு மற்றும் தேர்வு நடைமுறைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனையை உறுதி செய்யும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் சட்ட வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
2: நாட்டில் வேதியியல் துறையை முற்றிலும் புதிய முறையில் மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. செமிகண்டக்டர் துறையைப் போலவே வேதியியல் துறையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான அடித்தள தொழில் துறையாக விளங்கி வருகிறது. இத்துறையை மேம்படுத்த வேண்டி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பவ்ய ரசாயன திட்டத்திற்கு நாடு முழுவதும் 3 ரசாயன ஆலைகளை அமைக்க 3030 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு அதிகபட்ச 1000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை வழங்குவதை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்ற அமைப்பின் வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாளை காலை அகில இந்திய வானொலியில் 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்நிகழ்ச்சி 136வது அத்தியாயமாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும். மேலும் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்

0: இவற்றின் யூடியூப் சேனலிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும். இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பாகும். சர்வதேச அளவில் இணக்கமான சூழலை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்களிப்பு செய்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சர்வதேச வர்த்தக கூட்டத்தின் 60வது ஆண்டு நிறைவு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் இணக்கமான சட்டச்சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வென்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜண்டுகுமாரின் செயல்திறன் பாராட்டத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவற்ற வலிமை, தளராத உறுதி மற்றும் பல ஆண்டுகால ஒழுக்கத்தின் முயற்சி என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சவாலையும் கடந்து சர்வதேச அளவில் அவர் சிறந்து விளங்கியதன் மூலம் ஜண்டுகுமார் ஒட்டுமொத்த தேசத்தின் பெருமையை அடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் எண்ணற்ற இந்தியருக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மக்கள் நலன் கருதி நாளை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் வீட்டு வரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி போன்றவற்றை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடவுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:29. நேர்களை இனி பக்தி மனம் கமிழ்ந்து இனிய பக்தி பரவசம் தர வருகிறது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் மதனாக மோகனா என தொடங்கும் எஸ் சௌமியா பாடிய பாடலை.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வாணிஜெயராம் பாடிய பாடலை.

தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர். 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ் வாணி திருச்சிராப்பள்ளி. 27/7/2026 இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28/7/2026 இரவு 8:30 அவளா சொன்னாள் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29/7/2026 இரவு 8:30 மௌன விரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜெயக்குமார், படைப்பு ஆகாஷ்

கோயம்புத்தூர் 30/7/2026 28:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 31/7/2026 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திராநகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நேயர்கள், இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கொடிவகை காய்கறிகள் சாகுபடிகள் தொழில்நுட்பங்கள் உரை, வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பிரேமலட்சுமி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலே, 10:00 முதல் 11 மணி வரை அகில பாரத இசை நிகழ்ச்சி, அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பின்னர் 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள்: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை காலை 10:55 டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மறு ஒளிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள்: காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி, 6:35 உடவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி குறித்து முதல் பகுதி, காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதல் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை, வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை, இதில் புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:25

பெண்களுக்கு நலமாய்ப்பாடு, அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் ஊட்டு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 தகவல் தளம், 8:30 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை, இதில் ஜி சண்முக சுந்தரம் குழுவினர் வாசியுள்ள நாதஸ்வரம் இசை கேட்கலாம். ஈ சங்கர்தாஸ் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:00 இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. 12:30 பன்னிசை மாலை, இதில் சாமி தண்டபாணி அவர்கள் பாடியுள்ள திருஞான சம்பந்தர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், இதில் மார்க்சிங் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 தாள தரங்கம் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது ரூபக தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், இதில் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 வேலைக்காரி வானொலி நாடகம், மூலக்கதை அண்ணாதுரை, வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன், அமைப்பில் உதவி பி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை மாலை 5:00 கிராமிய தென்றல், இதில் தாயாரம்மாள் குழுவினர் வழங்கும் குமி பாடல்களின் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா, இதில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி பருவதராஜா குருகுலம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பலா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய நுண்ணுயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 8:30 வானொலி நாடக விழா, 2026 தந்தை மிச்சிய தவப்புதல்வர்கள். நாடகம் எழுதியவர் ஜே கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விதுஷி வர்ஷா அகர்வால் அவர்கள் வாசித்துள்ள சந்தூர் இசை, படைப்பு ஆகாஷ்வாணி இந்தூர், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:53 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:45 முதல் 8:00 வரை வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் மொழிபெயர்ப்பில்.

வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் சிநேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ரெயின்போ கேட்ஸ். 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 6:20 to 7 வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும், 7:25 to 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் புகழ்பெற்ற சைபர் செக்யூரிட்டி நிபுணர் டாக்டர் பவன் துகள் எமினன்ட் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 10:00 to 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது 102.8 FM ரெயின்போவின் புதுவையில் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:53 நண்பகல் 12:00, 1:00 மற்றும் இரவு 7:00, 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:27. நேயர்களினை கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது அழகி படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் சாதனா சர்கம், இசை இளையராஜா.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரையிசையில் தொடர்ந்து கேட்கலாம். ரெட் படத்திற்காக கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்ட

0: துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன்ரா மேக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமை செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாரநாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சாரநாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சாரநாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சாரநாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பை

0: பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. நேயர்களினை கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனி டியூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்பவெப்பநிலை, பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது. எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழுபுரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றாங்கால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் குன்று விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழுபுரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழற்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பின் செய் நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு ஒரு ஆண் செடியை விட வேண்டும். ஒரு குழியில் செழித்து வளரும் ஒரு பெண் செடியை விட்டு விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும்.

கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஒவ்வொரு செடியிலும் அடிவுரமாக 10 கிலோ தொழுவுரம் இடவும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு ஒரு முறை நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது பாஸ்போபாக்டீரியா நடவு செய்யும் போதும் மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்ட்டப் கலவை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகிக்கலாம். முதிர்ந்த காய்களிலிருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீள்வாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு சீறிவிடுவதற்கு கூறிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது உழவர் உலகம், சென்னை அஞ்சல்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள், முறை, மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரையினை வழங்குகிறார் பாபு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள்.
1: கொடிவகை காய்கறி பயிர்கள் அல்லது பந்தல் காய்கறி பயிர்கள் என்பது புடலை, சுரைக்காய், பாகற்காய் மற்றும் பீர்க்கு போன்றவைகளை உள்ளடக்கியது. இந்த பயிர்கள் கொடி வகையாகவும் படர்ந்து செல்வதற்கு பந்தல் அமைப்பு தேவைப்படுவதால் பந்தல் காய்கறிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கொடிவகை காய்கறிகள் சாகுபடி மிகவும் பிரசித்தி பெற்றது தமிழ்நாட்டில். இந்த பயிர் ஒரு வெப்பமண்டல பயிராகும். புடலை, பாகல், பீர்க்கு, சுரை சாகுபடி முறைகள் கிட்டத்தட்ட ஒன்றாக

அமைகிறது. இதன் விதையளவு மற்றும் உரத்தின் அளவில் மட்டும் சற்று வேறுபாடு காணப்படும். சாகுபடி முறையை பற்றி காண்போம். நன்கு வடியால் வசதியுள்ள இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. மண்ணின் அமில காரத்தன்மை 6.5 to 7.5 தேவை. அதே போன்று இது ஒரு வெப்பமண்டல பயிராக இருப்பதால் வெப்பநிலை 25 to 30 அதன் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வெப்பநிலை 35 அளவிற்கு அதிகமாகும் போது வளர்ச்சி பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பூக்களின் எண்ணிக்கை பாதிக்கப்படுகிறது. எனவே 25 to 30 உள்ள பகுதிகளில் இந்த பயிர் சாகுபடி செய்வதற்கு மிகவும் உயர்ந்தது. மேலும் இந்த கொடிவகை காய்கறி பயிர்கள் பனியை தாங்கி கொள்ள இயலாது. மிக குளிர்ந்த வெப்பநிலையோ அல்லது பனி காலங்களிலோ இதன் வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படும். இப்பொழுது இவற்றின் ரகங்கள் குறித்து காண்போம். புடலை, பாகல், பீர்க்கு போன்ற இந்த காய்கறி பயிர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை மற்றும் அதனுடன் இணைந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை, தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம், காய்கறி ஆராய்ச்சி நிலையம் பாலூர் போன்றவற்றிலிருந்து மிக சிறந்த ரகங்கள், வீரிய ரகங்கள் வெளியிடப்பட்டு உழவர்கள் தங்களுடைய சாகுபடிக்கு பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். கோர் ரகங்கள் MD1 பாலூர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து PK3 போன்ற ரகங்கள் 4 பயிர்களிலும் வெளியிடப்பட்டு விவசாயிகளால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு பெறப்பட்ட விதைகளை நாம் முதலில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்வதால் ஒரு பயிருக்கு வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தொல்லைகளிலிருந்து நம்ம அதனை பாதுகாக்கலாம். எனவே விதை நேர்த்தி என்பது ஒரு மிக முக்கியமான சாகுபடி முறையாகும். உதாரணமாக 1 விதையை 500 கிராம் அசோஸ்பேரத்தில் நன்கு கலந்து நிழலில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு நாம் ரசாயன பூஞ்சான் கொல்லியான திரம் அல்லது கேப்டான் 2 கிராம் 1 விதைக்கு சேர்த்து கலக்கி அதனை உபயோகப்படுத்தும் பொழுது பூச்சி மற்றும் நோய் தொல்லையிலிருந்து நம்ம இதனை பாதுகாக்க முடியும். நாற்று உற்பத்தி. இந்த கொடிவகை காய்கறி பயிர்கள் நேரடியாகவே நம்ம வந்து தோட்டத்தில் விதைக்கக்கூடிய வகையை சார்ந்தது. விதைகளை நேரடியாக நடவு வயலில் விதைக்கலாம் என்ற போதும் பாலித்தீன் பைகளில் நாற்று விட்டு நீங்கள் நாற்றுகளாகவும் தோட்டத்தில் நடுவதற்கு உபயோகப்படுத்தலாம். இந்த பாலித்தீன் பை நாற்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 10 cm விட்டம், 10 cm உயரம் கொண்ட 200 காஜி தடிமன் கொண்ட பாலித்தீன் பையை நாற்று விடுவதற்கும் பயன்படுத்தலாம். பாலித்தீன் பை நாற்றங்கால் மூலம் நாற்று விட்டு நடவு செய்ய 1 hectare விதை அளவு நேரடி விதைப்பை விட மிகவும் குறைந்த அளவே உள்ளது. உதாரணமாக 1.8 kg விதைகள் போதுமானது. நாம் நேரடியாக விதைக்கும் பொழுது விதை அளவானது 2 kg மேலே தேவைப்படுகிறது. இதனால் விதை அளவு குறைவாக இருப்பதால் சாகுபடி செலவை நாம் குறைக்க முடியும். விதைகள் 500 கிராம் அசோஸ்பேரத்துடன் கலக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பாலித்தீன் பைகளில் 1:1:1 என்ற அளவில் மேல்மண், மணல் மற்றும் தொழுவுரம் ஆகியவற்றை கொண்டு நிரப்பி ஒரு பைக்கு 1 விதை என்ற அளவில் விதைத்து நிழல் வலை நாற்றங்களில் 15 நாட்கள் வைத்து பாதுகாக்க வேண்டும். தினமும் காலை மாலை இருவேளையும் நீர் பாய்ச்ச வேண்டும். ஆரோக்கியமான நாற்றுகளை நடவு வயலில் நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அதனுடைய முன்னேற்றம் மிகவும் அதிகமாக இருக்கும். அல்லது நாம் நேரடியாக விதைப்பு போகிறோம் என்றால் ஒரு குழிக்கில் 2 to 3 விதைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சில விதைகள் முளைக்காமல் போய்விடக்கூடும். எனவே நாம் முன்னெச்சரிக்கையாக 3 விதைகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த விதையில் ஏதாவது முளைக்காமல் போனால் அதனை வந்து ஈடு செய்து கொள்ள முடியும். 2-3 விதைகள் அதிகமாக உபயோகிக்கும் பொழுது விதை செலவு வந்து அதிகமாக ஏற்படுகின்றது. நடவு முறை என்று எடுத்துக்கொண்டால் நடவு வயலை 3 to 4 நன்கு உழுது வயலை பண்படுத்த வேண்டும். நடவு வயலை முதலில் உளி கலப்பை, பின் சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். கொக்கி கலப்பை கொண்டு 4 நன்கு உழவு செய்து அடியுரமாக 1 hectare 25 tons தொழு உரம், 470 kg சூப்பர் பாஸ்ட் இட வேண்டும். உயிர் உரங்களான அசஸ்பெயிலும் பாஸ்பாக்டியால் உரங்களை 2 kg மற்றும் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் உரம் 2.5 kg என்ற அளவில் 50 kg தொழு உரத்துடனும் மற்றும் 100 kg வேப்பம் புண்ணாக்கும் கலந்து கடைசி உழவுக்கு முன் இட வேண்டும். இதனால் மண்ணை நன்கு பண்படுத்துகிறோம். மேட்டு பாத்துகளை 4 அகலும் 1 உயரத்தில் சொட்டு நீர் பாசன அமைப்பில் பக்கவாட்டு குழாய்க்கு இணையாக 3 இடைவெளியில் அமைக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனம் மூலம் 8-12 நேரங்கள் நடவு வயலை நன்கு நனைக்க வேண்டும்.
நடவிற்கு முன் களைக்கொல்லி மருந்து, அதாவது களை மறுவதற்கு முன்பே கட்டுப்படுத்துவதற்காக களைக்கொல்லியான பெண்டிமெத்திலின் ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் தெளிக்க வேண்டும். நாற்றுகளை 2 மீட்டர் இடைவெளியில் உள்ள குழிகளில் நட வேண்டும். இப்பொழுது நாற்றுகளை நடுவதற்கு நடவு வயலை நன்கு தயார் செய்துவிட்டோம். இந்த தயார் செய்த வயலில் 30x30x30 அதாவது 30 சென்டிமீட்டர் கியூப் என்ற அளவில் குழிகளை எடுக்க வேண்டும். அந்த குழியின் நடுப்புறத்தில் மட்டுமே நம்ம 2-3 விதை 1 கிளிக்கு நட வேண்டும், அல்லது

காலித்தின் பைகளை நாட்டு உருவாக்கியிருந்தால் ஒரு குழிக்கு ஒரு நாற்று என்ற விதத்தில் அதனை நட்டு நம்ம அதனை வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நம் வயலில் விதைப்போ அல்லது நாற்று முறையோ எது எடுத்துக்கொண்டாலும் அதனை கரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு செடிக்கு எத்தனை கிலோ விதை? பாகலுக்கு சுரைக்கையும் 3-3.5 கிலோ விதை ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுகிறது. பீர்க்கனுக்கு வந்து 1-2 கிலோ, அதே போன்று புடலைக்கும் 1-2 கிலோகிராம் ஒரு ஹெக்டேருக்கு விதை தேவைப்படுகிறது. பருவம் மிக மிக முக்கியமானதாகும். ஒரு பயிர் சாகுபடி சிறந்த முறையில் கொண்டு வருவதற்கு சரியான பருவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த கொடிவகை காய்கறி ஒரு வெப்பமண்டல பயிராகும். இதுக்கு சரியான பருவம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி 2 சீசன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். புடலை மற்றும் சுரைக்காய்க்கு ஜூன் ஜூலை செப்டம்பர் டு ஜனவரி. அதே போன்று பயிர் இடைவெளி மிக முக்கியமானது. பயிர் இடைவெளியை சரியான முறையில் பாதுகாக்கும் போது அதன் வளர்ச்சி, பக்கவாட்டு கிளைகள் இவற்றை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். இந்த 4 வகை காய்கறிகளுக்கும் 2:1 என்ற அளவிலே பயிர் இடைவெளி விட வேண்டும். இப்பொழுது நீங்க இந்த பயிர் இடைவெளி சரியான முறையில் கொடுத்து அணைக்க வேண்டிய அடி உரங்களையும் கரெக்டான முறையில் அளிக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி வந்து சிறிது சிறிது முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. எப்படி வந்து ஒரு பயிருக்கு சிறந்த விதை, பயிர் இடைவெளி முக்கியமோ அதே போல நீர் நிர்வாகம் மிக மிக முக்கியமானது. ஒரு பயிர் தனது வளர்ச்சியில் நீர் நிர்வாகத்தில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அந்த வளர்ச்சியிலே குறைபாடு தோன்றும். அதாவது நீர் நிர்வாகம் என்பது ஒரு பயிருக்கு மிக அதிகமான தண்ணீரோ இல்ல தண்ணீர் பற்றாக்குறையோ ஏற்படக்கூடாது. அதன் வளர்ச்சி அதன் வயதுக்கு ஏற்றவாறு நாம் வந்து நீர் நிர்வாகம் பண்ண வேண்டும். விதைகள் முளைத்து வரும் வரை விதைக்குழிகளுக்கு நீர் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த பாகல் புடல் விதைகள் எல்லாம் கொஞ்சம் கடினமான விதைகள். இது முளைப்பதற்கு வந்து 10-12 நாட்கள் ஆகும். முதலில் நீங்கள் நேரடி விதைப்பு ஏற்படுத்தி இருந்தால் முளைக்கும் வரை 10-12 நாட்களுக்கு நாம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு வாரம் ஒரு முறை நன்கு முளைத்து செடி எழுந்திருச்சு என்று தெரிந்துவிட்டால் நீர் பாய்ச்சலாம். இவ்வாறு நம்ம செய்யும் பொழுது அந்த பயிருக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய ஒரு சூழலை நாம் அமைத்துக் கொடுக்க முடியும். இப்பொழுது பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களில் சில இடைநுட்பங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பின்சை நேர்த்தி என்று சொல்வோம். பின்சை நேர்த்தி என்றால் நீர் நிர்வாகம், களை நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குதலை கட்டுப்படுத்துதல், வேறு ஏதாவது சிறப்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் இருந்தால் அதனை பாகுபடுத்த வேண்டும். இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். கொடிவகை காய்கறிகளை பொறுத்தவரை செடிகள் வளர ஆரம்பித்தவுடன் அது வந்து கொடியை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த கொடிகளை நாம் வந்து வாழைநார் உதவியுடன் அதை பந்தலின் மேல் நாம் ஏற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த கொடிகள் அதன் போக்கிற்கு சென்று அதனுடைய காய் எங்கே வலுகிறது, எந்த இடத்தில் நிற்கிறது என்று நம்மால் கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் செடிகள் வளர ஆரம்பித்தவுடன் செடிகளை மூங்கில் குச்சிகளின் உதவியுடன் நாரில் கட்டி பந்தலின் மேல் ஏற்றிவிட வேண்டும். இப்பொழுது கட்டாயமாக பந்தல் நாம் அமைத்திருக்க வேண்டும். மரக்குச்சிகள் கொண்டு பந்தல் அமைக்கலாம் அல்லது வசதிகள் இருந்தால் கல் தூண்கள் வைத்து பந்தல் போடலாம். மரக்குச்சிகள் என்றால் 6x6 மீட்டர், கல் தூண்கள் என்றால் 10x10 மீட்டர் பந்தல் அமைத்து கம்பிகளை கிடைமட்டமாக கட்டி கொடிகளை அதன் மேல் படர செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த செடிகள் நேராக சரியான முறையில் பிரிந்து அது பந்தலில் படர்ந்து அதன் வளர்ச்சி சீராக்கப்படுகிறது. இந்த பயிற்சியும் தொடர்ச்சியாக நாம் பராமரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். களை எடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் களை நிர்வாகத்தை சரியான முறையில் மேற்கொண்டால் நம் அளிக்கும் நீரும் உரமும் அந்த பயிருக்கு மட்டுமே கிடைக்கப்பெறும். அவ்வாறு இல்லை என்றால் நம் அளிக்கும் நீரையும் உரத்தையும் களைகளும் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். அதனால் களை எடுத்தல் என்பது மிக முக்கியமானது. விதை விதைத்து அல்லது நாற்று நட்டோ 15-30 நாட்கள் இடைவெளியில் 2-3 முறை களை எடுக்க வேண்டும். இதுவே சொட்டு நீர் பாசனம் அமைத்தீர்கள் என்றால் களை நிர்வாகத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அதற்கு செலவாகக்கூடிய செலவையும் குறைக்க முடியும். ஏனென்றால் சொட்டு நீர் பாசனம் முறையில் நாம் பயிர் செய்யும் பொழுது களை மிகவும் குறைக்கப்படுகிறது. ஏன்னா ஈரம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் களை வந்துவிடும். அதனால் சொட்டு நீர் பாசனம் என்றால் அந்த நீரானது பயிருக்கு மட்டுமே சென்றடைகிறது, மற்ற இடங்கள்லாம் வீரம் இல்லாமல் இருக்கும். இதனால் களை வளர்ச்சியை வந்து மிக அதிக அளவில் நாம் தடுக்க முடியும். சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக நம்ம உரமும் அளிக்கலாம். அதற்கு பேரு நீர்வழி உரமிடல். அதாவது நீர் பாசனத்தோடு உரப்பாசனத்தையும் சேர்ந்து செய்யலாம். அனைத்து விவசாய பெருமக்களுமே சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் வழி உரமிடுதல் போன்றவற்றையே மேற்கொண்டு வருகிறார்கள். தினமும் சொட்டு நீர் பாசன முறையில் 1 மணி நேரம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அந்த பயிருக்கு தேவையான நீர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நீர்வழி உரமிடுவதாக இருந்தால் சொட்டு நீர் உரப்பாசனம் செய்வதற்கு
கட்டாயமாக 100% நீரில் கரையும் உரத்தை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உரமானது நீரில் நன்கு கலந்து அந்த பைப்பு வழியாக செடிக்கு அருகில் போய் கிடைக்கப்பெறும். நீரில் கரையாத உரங்களை பயன்படுத்தினால் அது வந்து நீர் வரக்கூடிய சொட்டு நீர் குழாயில் போய் அடைத்து கொண்டு சரியாக தண்ணீர் பாயாது. எனவே நீரில் கரையக்கூடிய உரங்களை மட்டுமே உரப்பாசனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொட்டு நீர் வழியாக உரம் அளிப்பது 2 பெரிய நன்மைகள் அளிக்கிறது. என்ன நன்மை?

அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக உரத்தை வந்து ரெண்டு நேரம் போட சொல்லி சொல்லுவோம். அடியுறம் மேலுறம் சொல்லுவோம். அதாவது பயிர் நடுவதற்கோ இல்லை விதை போடுவதற்கு முன் கடைசி உழவின் போது ஒன்று போடுறோம். அதுக்கடுத்து மேலுறமாக விதை போட்டோ அல்லது நாற்று நட்டோ 30 நாட்கள் கழித்து ஒரு தலைச்சத்தை நம்ம அளிப்போம். ஆனால் இந்த சொட்டு நீர் வழி உரமிடுதல் என்பது என்ன என்று பார்த்தால், உரத்தை பல பங்குகளாக பிரித்து பயிரின் அதனுடைய முக்கியமான தருணங்களில், எப்படி மனித வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் இருக்கிறதோ அதே போன்று பயிர் அதனுடைய வளர்ச்சியிலே 4 மிக முக்கியமான தருணங்கள் இருக்கின்றன. அந்த தருணங்கள் என்னவென்று பார்த்தால், விதை போட்டு அல்லது செடி நட்டு வேறு பிடித்தல் வரை ஒரு முக்கியமான பருவம், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற சொல்வோம். இரண்டாவதாக தலை வளர்ச்சி பருவம், அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். அந்த பயிரானது இப்பொழுது தலை வளர்ச்சி பருவத்தில் இருக்கிறது, அதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. மூன்றாவது பூ பூக்கும் காலம். நான்காவதாக அறுவடை காலம். இந்த 4 காலம் ஒரு பயிருடைய வளர்ச்சியில் அதனுடைய சாகுபடியில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த 4 தருணங்களும் அதற்கு தேவையான உரத்தையும் தண்ணீரையும் சரியான முறையில் அளிக்க வேண்டும். எனவே சொட்டு நீர் வழி உரமிடுதல் வழியாக நீங்கள் இந்த 4 தருணங்களில் உரங்களை பிரித்து அளிப்பதன் மூலம் அந்த பயிர் அதனுடைய வயது எவ்வளவோ அதுக்கேற்ற அளவு உரம், அந்த வளர்ச்சிக்கு என்ன உரம் தேவையோ அதை அதிகமாக கொடுக்க வேண்டும், எதை குறைவாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரித்து அளித்திருக்கிறோம். அதன்படி விவசாயிகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த பயிரின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இதன் பிறகு கொடிவகை காய்கறிகள் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. கொடிவகை பயிர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்புக்களும் பெண்புக்களும் ஒரே செடியில் தனித்தனி இடத்துல இருக்கும். ஆண்புக்கள் முதல்ல வரும், நிறையா வரும், பெண்புக்கள் வந்து லேட்டாக தான் வரும். இப்போ பெண்புக்கள் நிறையா வந்தால் தான் நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். இதுக்காகத்தான் பெண்புக்களை அதிகரிக்க எத்திரல் என்ற வளர்ச்சி ஊக்கி 250 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன், மிக குறைந்த அளவு. இந்த 250 ppm எப்படி நம்ம தயார் செய்வது என்றால், 2.5 ml, அதாவது 2.5 ml மருந்தை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாம் அதற்கு அளிக்க வேண்டும். இது ஒரு வளர்ச்சி ஊக்கி. இந்த வளர்ச்சி ஊக்கி பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் விரைவாகவும் பூக்கவும் ஆரம்பிக்க உதவுகிறது. இந்த மருந்து அளிக்கும் காலம் அதனுடைய அளவு மிக மிக முக்கியமானது. அதற்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா அது வந்து அந்த பலனை தராது. எனவே வளர்ச்சி ஊக்கியான எத்திரல் 2.5 ml எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து முதல்ல தெளிப்பான் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, விதை போட்ட 15வது நாள் அல்லது 2 உண்மை இலைகள் தோன்றிய பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே கொடுக்கணும். அதற்கப்புறம் 1 வார இடைவெளியில் 2 முறை, இந்த மாதிரி 3 முறை நீங்கள் அளிக்கும் போது பெண்புக்கள் விரைந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இது முக்கியமான பயிற்சி. நீங்கள் கொடிவகை பயிர்கள் சாகுபடி செய்தால் கட்டாயமாக பந்தல் அமைக்க வேண்டும். கொடிகளை பந்தலின் மேல் ஏற்றிவிட வேண்டும். வளர்ச்சி ஊக்கி தெளிக்க வேண்டும். சொட்டு நீர் போற வழியாக 4 முக்கிய தருணங்களில் கட்டாயமாக இந்த உரங்களை பிரித்து அளிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து சாகுபடியை உயர்த்துவதற்கு உண்டான உத்திகளாகும். இப்பொழுது இதுல எல்லாம் சாகுபடி பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், இதுல முக்கியமானது பூச்சி தொல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இலை துளைப்பான், அஸ்வினி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழ ஈ வந்து ஒரு பெரிய பிரச்சனை. பாகல் பீர்க்குல பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த புடலையில ஒரு சின்ன குண்டூசி குத்துன மாதிரி ஒரு அறிகுறி தென்படும். அந்த அறிகுறி பாத்தீங்கன்னா முதல் நாள் நம்ம பார்த்திருப்போம், இருக்க இருக்க அந்த கோளானது பெருசாகி அந்த இடம் பழுத்து அழுகி உள்ள புழு போய் அந்த பழத்தையே கட்டாயமா சேதப்படுத்திவிடும். இது வந்து இந்த பழ ஈயால் ஏற்படுகின்ற பெருந்தொல்லை. அசுவினியும் இலை துளைப்பான் வெள்ளை ஈ பழ ஈ இந்த 4 வந்து இதோடைய முக்கியமான சாகுபடி பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நாம் அன்றாடம் கண்டறிந்து உடனே அதற்கேற்ற தடுப்பு முறைகளை மேற்கொண்டு தீர்க்க வேண்டும். நோய் என்று பார்த்துக்கொண்டால் 2 மிக முக்கியமான நோய்கள், 1 சாம்பல் நோய், இன்னொன்று அடிச்சாம்பல் நோய். உங்களுக்கே தெரியும், சாம்பல் நோய் என்பது இலைகள் மேலே சாம்பல் போல் படர்ந்து காணப்படும். இதனால் அந்த இலைகளால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் அதற்கு கிடைக்க வேண்டிய உணவு வந்து தட்டுப்பாடு அடைந்து அந்த செடி காய்ந்து விடும். இந்த சாம்பல் நோய்க்கு வெட்டபிள் சல்பர் என்று சொல்லக்கூடிய மருந்தை உடனே தெளிக்க வேண்டும். இதை வந்து நம்ம வந்த பிறகுதான் பண்ணணும்னு இல்லை, நோய் அறிகுறிகள் சரிதாக தென்பட்ட உடனே நம்ம இதற்கு வேண்டிய தடுப்பு முறைகள் மேற்கொண்டால் பெரிய சேதாரத்திலிருந்து நமது பயிரை நாம் காக்க முடியும். பழையை வந்து காயில போய் ஓட்ட போட்டு காய்களை அழுகு செய்வதால் மார்க்கெட்ல வந்து அந்த பழங்கள் கொண்டு போக முடியாது, விவசாயிகளுக்கு வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். பழம் காய் வந்த பிறகு ரசாயன மருந்து அடிக்கிறது வந்து அவ்வளவு ஏற்புள்ள விஷயம் இல்லை. அதனால இதை வந்து இயற்கை முறையில கண்ட்ரோல் படுத்துறதுக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, கருவாடு தூள், அதாவது காஞ்ச மீன் வாங்கிட்டு வந்து தூள் பண்ணி 5 கிராம் எடுத்து, அப்புறம் அது கூட டைக்ளோரோவாஸ் அந்த மருந்தை ஒரு பஞ்சில வந்து நனைச்சு இது உள்ள நீங்க அதில் போட்டீங்கன்னா அந்த கருவாட்டு தூள் வாடகி இந்த பழ ஈ வரும். அப்போ அதுக்குள்ள இருக்கிற இந்த மருந்து மேல் படும்போது அந்த ஈக்கள் வந்து கொல்லப்படுகின்றன. இது ஒரு மிக முக்கியமான முறையாகும். அதாவது நம்முடைய தோட்டத்துல அங்கங்க நம்ம கட்டி விட்டுட்டோம்னா இதை மிக எளிதாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கருவாட்டு தூளை 20 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதனுடைய
வாடகைக்கு தான் அது.

அட்ராக்ட் ஆகி வருது. அதனால 20 நாளைக்கு ஒருக்கா மாற்றும்போது அந்த பூச்சிகளை வந்து நம்ம மிக எளிதாக அழிக்க முடியும். அது மாதிரி மருந்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த டைக்ளோரோவாஸ் மருந்தை மாற்றிடணும். இப்படி மாற்றும் பொழுது நம்ம ஈஸியாக அந்த புழுக்களை வந்து கொல்ல முடியும். நம்ம பயிர்களையும் நல்ல தரமுள்ள காய்கள் உருவாவதற்கு ஏதுவாக இருக்கும். நீர் நிர்வாகம், கலை நிர்வாகம், உர நிர்வாகம், வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல், மிக முக்கியமான பூச்சி மற்றும் நோய்களுக்கான தடுப்பு முறைகளை மேற்கொள்தல், இந்த அனைத்தையும் நம்ம சீராக மேற்கொண்டு வரும்பொழுது விவசாயிகளுக்கு நல்ல வளர்ச்சியுடன் கூடிய தரமுள்ள காய்கள் கிடைக்கப்பெறுகிறது. அறுவடை என்று எடுத்துக்கொண்டால் காய்கறிகள் நமக்கே தெரியும், புடல், பாகல், பீர்க்கு, சுரை எல்லா காய்கறிகளுமே அதனுடைய சரியான அறுவடை முதிர்ச்சி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்களுடைய அறுவடை காலத்திலே எவ்வளவு காலம் நீங்க வந்து சாகுபடிக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க அந்த அளவுக்கு அறுவடை நேரத்திலேயே நீங்க கவனம் செலுத்த வேண்டும். என்றால் நிறைய விவசாயிகள் வந்து அந்த அறுவடைக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பங்களை சரியாக அதில் கவனம் செலுத்துவதில்லை. இதுவும் மிகவும் முக்கியமானது. அறுவடைக்கு முந்தைய எவ்வளவு நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு அறுவடைக்கு பின்பும் கவனம் செலுத்த வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சரியான முதிர்ச்சி அறிந்து காய்களை அறுவடை செய்ய வேண்டும். காய்களை அறுவடை செய்யும் பொழுது சரியான முறையில் அறுவடை செய்ய வேண்டும். கடினமான முறையில் அந்த காயை நீங்கள் செடியிலிருந்து பிரித்து எடுக்கும் போது அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுருச்சுன்னா, அதுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, உடனே அந்த காய்கறி தன்னுடைய எனர்ஜியெல்லாம் அது வந்து இழந்து வேகமாக தன்னுடைய சேமிப்பு தன்மை காலத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் இதை வந்து ரொம்ப கவனத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து 45-50 நாளிலிருந்து காய்கறிகள் எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிடும், அதாவது அறுவடை செய்யறதுக்கு வந்துடும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கரெக்டாக காய்கறி அறுவடை செய்ய வேண்டும். எந்த உபயோகம் என்று இருக்கிறது, நம்ம வந்து காய்கறிக்காக இதை அறுவடை செய்கிறோம் என்றால் சரியான முதிர்ச்சி

0: இதை வந்து ரொம்ப கவனத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து 45லேருந்து 50 நாளிலிருந்து காய்கறிகள் எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிடும். அதாவது அறுவடை செய்யறதுக்கு வந்துடும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கரெக்டாக காய்கறி அறுவடை செய்ய வேண்டும். எந்த உபயோகம் என்று இருக்கிறது, நம்ம வந்து காய்கறிக்காக இதை அறுவடை செய்கிறோம் என்றால் சரியான முதிர்ச்சிந்து செய்ய வேண்டும். விதைக்காக நம்ம பண்ணியிருக்கோம்னா அந்த காய் வந்து முழுதும் பழுத்த பிறகு தான் நம்ம அறுவடை செய்ய வேண்டும். இந்த இரண்டு நிலைகளில் எதற்காக நம்ம அறுவடை பண்ணுகிறோம் என்று தெரிந்து செய்ய வேண்டும். இப்பொழுது பாகல் எடுத்துக்கொண்டால் இந்த காய்கறிகள் அறுவடை செய்வதற்கு 60-65 நாட்கள், பீர்க்கு 50-60 நாட்கள், புடலை மட்டும் 65-70 நாட்கள் ஆகும் நம்ம வந்து நம்ம காயா பயன்படுத்துவதற்கு. சுரைக்காய் வந்து மற்ற காய்களை விட முன்னாடியே அறுவடை பண்ணிடணும். ஏன்னா சுரைக்காய் வந்து முத்தவிடக்கூடாது, இளங்காயாக இருக்கும் போதே நம்ம வந்து அறுவடை செய்ய வேண்டும். இப்பொழுது இதனுடைய மகசூல் என்று எடுத்துக்கொண்டால் 20-25 டன் சராசரியாக ரகங்களுக்கும், இதுவே வந்து வீரிய ரகமாக இருந்தால் 50 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கப்பெறும். இவ்வாறு 3-4 மாதம் ஆகின்ற இந்த சாகுபடி காலத்திலே அறுவடையை சரியான முறையில் மேற்கொண்டு சரியான கொள்கலன்களில் அடைத்து நாம் வந்து சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டும். குளிர்ந்த நேரத்தில் காலை நேரத்திலோ அல்லது 3 மணிக்கு மேல வெயில் தாழ்ந்த நேரத்திலோ அறுவடை செய்து காலகாலத்தில் வந்து சந்தைக்கு எடுத்து சென்று நம்ம சிறந்த விலைக்கு விற்று விவசாயிகள் வந்து தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் பாபு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். தொடர்வது மெல்லிசை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடர். 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், எஸ் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 27/7/2026 இரவு 8:30 மாய தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28/7/2026 இரவு 8:30 அவலா சொன்னாள் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29/7/2026 இரவு 8:30 மௌனவிரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30/7/2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர்

ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி. 31/7/2026 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் என் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலே, 10 முதல் 11 வரை அகில பாரத இசை நிகழ்ச்சி, அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு இடம்பெறும் டெல்லி அஞ்சல். எஃப்எம் ரெயின்போ 102.8 இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 வரை தேன் சிந்து தேவானம்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி குறித்த முதல் பகுதி, காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதல் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை, வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ, அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் மூட்டு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 8:30 கார்கில் வெற்றி தினம், சிறப்பு நேர்காணல், பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை, இதில் ஜி சண்முக சுந்தரம் குழுவினர் வாசித்துள்ள நாதசுர இசை கேட்கலாம். ஈ சங்கர்தாஸ் அவர்கள் தவில். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 12:50 புதின பக்கங்கள், இதில் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

நாளை மாலை 4 மணிக்கு வேலைக்காரி வானொலி நாடகம், மூலக்கதை அண்ணாதுரை, வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன், அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நாளை மாலை 5 மணிக்கு கிராமிய தின்றல், இதில் தாயாரம்மள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களின் நிறைவு பகுதி. நாளை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பலா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய நுண்ணுயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். நாளை 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம், எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8 மணி. நேயர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது டூயட் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர். இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. நேயர்களை நீ கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது சண்டக்கோழி படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ஆகியோர். இசை இவன் சங்கர் ராஜா.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மாயாவி படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி கல்பனா பாடிய பாடல், இசை தேவிஸ்ரீ பிரசாத்.

தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடர். 2026 7 2026 முதல் 31 7 2026 வரை தினமும் இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரை. 26 7 2026 இரவு 8:30 தந்தை மிச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 27 7 2026 இரவு 8:30 மாய தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 28 7 2026 இரவு 8:30 மணிக்கு அவளா சொன்னாள் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 29 7 2026 இரவு 8:30 மௌனவிரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 30 7 2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 31 7 2026 இரவு 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே. வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aipandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் சச்சின் படப்பாடலை. இந்த பாடலை இசையமைத்து பாடியிருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது தலைப்பு செய்திகள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளி நேரமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் அவர் இன்று உரையாற்றினார். மத்திய கல்வி அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய கல்வி அமைச்சராக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக உள்ள திரு பிரல்காத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் இளைஞர்களுடன் நாளை கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 400-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. பிரதமரின் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒளிபரப்பாக உள்ளது. அசாமில் வெள்ள நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. 115,000-க்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். சிவசாகர், ஜோர்ஹாட் ஆகிய மாவட்டங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளது. வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 31 வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வருவது ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani.

இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. சங்கீத வானிலே சலங்கைகள் ஒலிக்கும் இந்நேரம். சரிகம பூக்கள் மனதில் மலரும். தென்றலின் தாளத்தில் இயற்கையாட தேனிசை போல வாழ்வு இனிமை பெறும் இந்நேரம். மனதை வருடும் பாடல்களோடு மகிழ்ச்சியின் வாசலை திறக்கும் இந்நேரம். அன்பே இசையின் அழகிய மொழியாய் சங்கீதமே இசையாய் மாறி நாம் இப்போது கேட்கலாம் சங்கீத வானிலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் எங்க ஊரு காவல்காரன் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல் இசை இளையராஜா.

நம் செவிகள் இசையை தேடும் இந்நேரம் இங்கே இவள் தேடுவது யாரையோ படம் அன்னக்கிளி. இந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ். ஜானகி, இசை இளையராஜா.

இசையால் இணைவோம் இந்த ஜாதிமல்லி பூச்சரத்தோடு. படம் அழகன் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை மரகதமணி.

தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரை 26/7/2026 இரவு 8:30 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி ஆகியோர் படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 27/7/2026 இரவு 8:30 மாய தூண்டில் நாடகம் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை 28/7/2026 இரவு 8:30 மணிக்கு அவளா சொன்னாள் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர் படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி இருபத்தி 29/7/2026 இரவு 8:30 மௌனவிரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அமைப்பு எஸ் விஜயகுமார் படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 30/7/2026 இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அமைப்பு கே காளிமுத்து படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி 31/7/2026 இரவு 8:30 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் எஸ் எல் நானு அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இந்நிகழ்ச்சிகளை கேட்கலாம் நேர்களே வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மின்னஞ்சல் முகவரி aipandi@gmail.com உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நீங்கள் கேட்டவை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இசை இளையராஜா

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறுஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் தண்ணில் தானாடும் நிலவே, மின்னல் கோடி போலாடும் அழகே, கண்ணால் மொழி நீப்பாடு குயிலே, இப்படி இசை வழி கொஞ்சம் தாளாட்டலாம். இப்போது படம் உன்ன நினைச்ச பாட்டு படிச்ச பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுரணதா ஆகியோர், இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி. நேயர்களை கேட்கலாம் நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மறு ஒளிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ர. அனுராதா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், தொடர்ந்து சேவை செய்தி கேட்கலாம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் கொய்யா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதல் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை, வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை.

0: இதில் புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ, அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் ஊட்டு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 தகவல் தளம். 8:30 கார்கில் வெற்றி தினம். சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. இதில் ஜி சண்முக சுந்தரம் குழுவினர் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். இ சங்கர்தாஸ் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. இதில் சாமி தண்டபாணி அவர்கள் பாடியுள்ள திருஞான சம்பந்தர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 இன்றும் இனியவை. 2:40 தாள தரங்கம். இதில் மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது இடம்பெறும் ரூபகத்தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 வேலைக்காரி வானொலி நாடகம். மூலக்கதை அண்ணாதுரை. வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 5:00 கிராமிய தென்றல். இதில் தாயாரம்மாள் குழுவினர் வழங்கும் குமிப்பாடல்களின் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. இதில் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி பருவதராஜா குருக்குளம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இன் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் பல சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய நுண்ணுயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மிச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள். அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாஸ்ரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விதுஷி வர்ஷா அகர்வால் அவர்கள் வாசித்துள்ள சந்தூரிசை. படைப்பு ஆகாஷ்வாணி இந்தூர். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:53 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Union Education Minister Dharmendra Pradhan has resigned today and tendered his resignation to Prime Minister Narendra Modi. In a social media post, Mr. Pradhan said that he was pained by the prevailing situation following students' protest during the past 10 days, saying that it is not a matter of prestige for him. He said he had taken into account the situation at Jantar Mantar in New Delhi, as well as the situation across the country. Mr. Pradhan also expressed his gratitude to the Prime Minister for his guidance, trust and constant support. He said that service to the nation is the highest priority of his life and he will remain forever dedicated to it. Mr. Pradhan said from day one he took full responsibility and never turned away from the situation. He said the NEET UG results declared on July 16 were satisfactory, with many meritorious students from underprivileged backgrounds achieving success. He said, however, even during this time, individuals holding responsible positions attempted to create obstacles and misled students, calling it an act that caused him deep anguish.